0: You're listening to Radio Sarang, 107.8 FM.
1: Radio Sarang, 107.8 FM.
2: நாடு கண்டா

0: ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் ஆக்கோகில்ல, அதுக்கு நீங்கமே அதுக்கு ஆன்சர் ஆக்கோகுலோ. செல்ஃப் மனசுல ஆன்சர் இருந்து நிறுத்தித்து, ஆன்சர் சிம்பிள், எஸ் ஆர் நோ. ஆ க்வெஸ்சன் பண்ண நீங்க அது அனலைஸ் ஆக்கி, தங்கந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அனலைஸ் ஆக்கித்து, அது எஸ் ஆ நோ மாண்டு திங்க் ஆக்கித்து, ஆனஸ்டா இது ஆன்சர் ஆக்கோரும். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டு யூ கிளிக் செல்ஃபி வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்க நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டா செல்ஃபி எடுக்கிறாரா? க்வெஸ்சன் நம்பர் டூ, டு யூ கிவ் யுவர் ஃபோன் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்களே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லையும் ஃப்ரெண்டுக்கு நீங்களே ஃபோன் கொடுக்குறாரா? வந்து கேட்டீங்க லாக் ஓப்பன் ஆக்கித்தா ஃபோன் கொடுக்குறாரா? க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, டு யூ கிவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் ஆர் கிஃப்ட்? நீங்களே ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாரா, சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா, அல்லது அங்க தாட் பண்ணா கிளியராக கொடுத்துருங்க, அங்க ஒரு தாட் இந்த இங்கே கொடுக்கணும், நண்ட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும். இது எல்லாத்து க்வெஸ்சனுக்கு நீங்க ஆக்கியங்க அல்லது நீங்க அங்கே நிறுத்தங்கும் எஸ் ஆ நோமா திங்க் ஆக்கித்து இடுவார். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், டு யூ ஆஸ்க் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு சூஸ் அன் அவுட் ஃபிட் ஃபார் யூ ஆர் ஆஸ்க் தி ஒப்பீனியன்? ஒரு ஷாப்பிங்கு போயிட்டு நீங்கள ஃப்ரெண்ட் விழிச்ச போயிட்டு நக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆக்கு ஷாப்பிங் ஆகும், நக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆக்குன்ட்டு அவனோட சென்றார், அல்ல நீங்க ட்ரெஸ் இட்டு எங்கன்னா காண்டுன்ட்டு அவனுடைய ஒப்பீனியன் எடுத்துறாரா, அல்ல இங்க அங்கே எடுக்கிறாரா? டு யூ ஹேங் அவுட் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்? பார்த்து போண்டாரா, சுத்துறாரா, மீட் ஆகுறாரா? க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், டு யூ ஜோக் ஆர் ஷேர் லாப்டர் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஜோக் ஆக்குறாரா, சிரிச்சித்து அந்த ஒரு மாஹோல் இஷ்டப்படுறாரா, ஆக்குறாரா, எந்த எங்கும் எஸ் ஆர் நோ திங்க் ஆகி ஆன்சர் ஆக்கோர். டு யூ ஷேர் அ மீல் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? சொன்னீங்க எவடையும் ஃபுட் தின்னோ போண்டாரா, எதையும் புதிய கேஃபே ஓப்பன் ஆயிருப்பிடி எங்க அவட போய் தின்னோ போண்டாரா, அந்த ஒரு பிளான் இக்கிறா, அல்லது கோந்து தின்றாரா, எவடையும் பார்சல் கோந்து ஒரு மோ தச்சித்து தின்றாரா, இதே தீக்கிறா அது உத்தேசம். ஓகே, டு யூ பிளே வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? கழிக்கிறாரா கேம், பிசிக்கல் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் கேம், எனி திங் நீங்கள் நீங்கள ஃப்ரெண்ட் ஒட்டிக்க கழிக்கிறாரா? டஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷேர் தேர் ப்ராப்ளம்ஸ் வித் யூ? நீங்களே ஃப்ரெண்டு நீங்கள்ட்ட வந்து நீங்களே ஃப்ரெண்டு நீங்கள்ட்ட வந்து அவனோட ப்ராப்ளம்ஸ் சொல்றானா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இருந்தும், டு யூ கிளிக் செல்ஃபி வித் யுவர் சிப்ளிங்ஸ்? சிப்ளிங்ஸ் வந்தீங்க பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் பிரதர் ஆர் சிஸ்டர் ஒட்டிக்க செல்ஃபி எடுத்துறாரா? ஃபங்க்ஷன் ஐ திக்கு ஜஸ்ட் போஸ்ட் ஆகிற ரீசன்கள் ஏனே ஒரு எல்லாரும் சரி ஒரு செல்ஃபி எடுத்தாரா? டு யூ கிவ் யுவர் ஃபோன் டு யுவர் சிப்ளிங்ஸ்? எல்லாங்க மூத்தங்க ஃபோன் கொடுக்குறாரா? டு யூ கிவ் யுவர் சிப்ளிங்ஸ் அ சர்ப்ரைஸ் ஆர் அ கிஃப்ட்? சிப்ளிங்ஸுக்கு எல்லாங்க மூத்தங்க சர்ப்ரைஸா அல்ல கிஃப்ட் கொடுக்குறா, அல்ல எப்போ நிறுத்தித்தாங்க இருந்தாரா ஒரு சர்ப்ரைஸ் ஆக்கணும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கெப்பாசிட்டி இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மனசில் தாட் ஆகி உண்டா எனக்கு நீங்கள் கொடுக்கணும்? டு யூ ஆஸ்க் யுவர் சிப்ளிங்ஸ்? நீங்கள் சிப்ளிங்ஸ் இட்டா நீங்க ஷாப்பிங் பில்ஸ் போயிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் செலக்ட் ஆக்கோக அல்லங்க ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் ஆகிது எங்கன காண்டன்ட் ஒப்பீனியன் கேட்டுறாரா? ஷாப்பிங்லும் ஆகும் எடுத்தோ பந்தாங்க மைத்திக்கு அவுத்துலு எனிவேஸ் அங்கே ஒப்பீனியன் கேட்டுறாரா இது எங்கன காண்டு இது ஓகேமா ஒப்பீனியன் கேட்டுறாரா? டு யூ ஹேங் அவுட் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? சுத்தோ போண்டாரா அல்லங்க அங்கத்தோட போய் டைம் ஸ்பெண்ட் ஆக்குறாரா, அல்ல பிளான் உண்டா ஒரு ட்ரீம் உண்டா நங்க நீ சுத்தோ போகணும்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டு யூ ஷேர் அ லாஃப்டர் ஆர் ஜோக் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? எல்லாம் முதல் ஒட்டுக்கு எதை சித்து எதையும் விசேஷம் வந்து சிரிக்கிறோமா ஜோக் ஆக்கிறோமா இங்கே தான் எங்குண்டா அங்கே ஒரு மாஹோல் தச்சு இங்கே இன்னைக்கு. டு யூ ஷேர் அ மீல் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? எவடையும் போயிட்டு தின்னுறாரா அல்ல ஆர்டர் ஆக்கி தவுத்து தச்சு தின்னுறாரா? டு யூ பிளே வித் யுவர் சிப்ளிங்ஸ்? கரெக்ட் அல்ல மொபைல் ஆவு அவுத்து லாவு எனி கேம் ஐ திக்கு சிம்பிள் ஐ சிம்பிள் கேமும் ஐ திக்கு. டஸ் யுவர் சிப்ளிங்ஸ் ஷேர் தே ப்ராப்ளம்ஸ் வித் யூ? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நீங்களோ சிப்ளிங்ஸ் நீங்களோ பிரதர் சிஸ்டர் பந்த் அங்கே ப்ராப்ளம்ஸ் நீங்கள்ட்ட சில இன்ட்ரடக்ஷன் செஷன்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஐது வந்து ஆட் ஆயிட்டு தீப்பட்டா எல்லாம் வந்து பேர் சொல்றாரு யூனிட் எவ்வளோ பண்ணுறோம் அல்ல எந்த பொசிஷன் வாட் எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றார் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ஆட் ஆக பாட்டிரும் சுபை வந்து ஒருத்தா எங்கு நண்டோ சிப்ளிங் நண்டோ பிரதர் நண்டோ சிஸ்டர் நண்டோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் சென்றார் யாரும் சொந்து இல்லை நண்டோட்ட ஃபோர்ஸ் ஆக்கியார் இன்ட்ரடியூஸ் ஆக்கி நான் ஓடி அதுக்கே திக்கர் நான் அவட சொன்னேங்க சஸ்பென்ஸ் மிஸ் ஆவர் இது ரியாலிட்டி ஐ திக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவரலா சிப்ளிங்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவரலான். ஸோ திஸ் பிரிங்ஸ் மீ டு மை டாபிக் நான் டாபிக் ஐ திக்கரு சிப்ளிங்ஸ் அவர் பிஎஃப்எஃப் பிஎஃப்எஃப் சென்னைங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் ஈ சென்னை இது ஒரு ரியாலிட்டி ஐ திக்கர் அல்லே இது கரண்ட்லி ஆயிட்டு உள்ள அவஸ்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலிக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் எந்த எந்த இங்கே ஆயிட்டு உள்ளோ நாங்க அனலைஸ் ஆக்கோக்குள்ளோ வை எந்த இங்கே நாயன்ட்டுள்ளோ
1: ஒரு ரீசன் ஐத்திக்கிற மைண்ட் செட் இது எப்பல் பின்னமா பண்ணுவோம் ஒரு மைண்ட் செட் ஐத்திக்கிற செருகிக்கும்போ ஒரு கிடா வைத்திக்கும்போ அவங்க உம்ம சொன்னதே இல்லை உம்ம சொன்னது சர்வஸ்வ தீந்து அதரண்டி அப்புறம் இன்னொரு ஆர் சொன்னீங்க அவங்க கேட்கல உன் தெல்லு பெல்லி அவரோ பிரைமரி ஸ்கூல்லு அட்டெண்ட் ஆகிற நர்சரி பிரைமரி முதல் நர்சரி அவட உண்டோ டீச்சர் எந்திர சொல்ரு அதே ஃபைனல் எந்த தப்பு படிப்பாட்டி நீங்கள் எத்தனை கரெக்டாக போய் எங்கள் உம்மா அவட்டு ஆறு சென்னை அவங்க கேட்கல தெல்லு நெக்ஸ்ட்டு போண்டா சேஞ்ச் ஆகிய போண்டா டீச்சர்ஸ் ஒப்போஸாக்க ஸ்டார்ட் ஆகிற டீச்சர் எதுவும் கேட்கல ஒரு சர்டைன் பீரியடுக்கு எத்துறாரு அடோலசன்ஸ் பீரியட் சொல்கிறேன் டீனேஜ் டீனேஜ் வந்து 13 to 19 இ ஏஜுக்கு எத்தோம் போய் தீக்கிற அங்கே எல்லோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னிங்க தீந்து ஜீமா பின் ஆறு எந்த சொன்னிங்க கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் பல்க ஃபைனல் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேன் இதில் பின் இன்னொரு ஏஜ் பண்ணு அவன் ரியலைஸ் ஆக்குறான் அகெயின் அவன் ஃபேமிலிக்கு அவன் பிரதர்ஸ் அவன் சிஸ்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் டெஃபினெட்லி கொடுக்குறான் பட் ஆ ஏஜ் எப்போ சொல்கிறது இதுக்கிற கொஸ்டின் ரியலைஸ் எப்போ அவரோ அவன் எத்தனை பேக ரியலைஸ் ஆக்கியா அத்தர கெந்தியம் எத்தனை லேட் ரியலைஸ் ஆக்கியா அத்தரை அவன் லைஃபில் லாஸ் ஆகிக்கிற லாஸ்ட் செஷன் கேட்டார் அப்பமா மௌத்தாயில் பின்ன ரியலைஸ் ஆக்கி தந்து காரி இல்லைன்ட்டு அதே போல் தவஸ்தை தீக்கிறது பின்னொரு இதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் உண்டு எஸ்பெஷலி இப்போது யூத்துக்கு நாங்கள் கண்டென்ட் கன்சியூம் ஆக்க உள்ள நாங்கள் குறை கண்டென்ட் கன்சியூம் ஆக்க உள்ள ஆன்லைனில் ஆகட்டு ஓடிடியில் ஆகட்டும் எந்தும் ஆகட்டு ஆ கண்டென்ட் நாங்களை மைண்ட் கரெக்ட் ஆக்க உண்டு நீங்கள் ஸ்மார்ட் உள்ள நீங்கள் எந்திர பிடி வரும் நான் செல்லுக்கு எந்திர உத்தேசிக்கிற சொல்கிற கண்டென்ட் எந்திர நீங்கள் பிடி உண்டு ஈ கண்டென்ட் நாங்களோ கான்செப்டோ சேஞ்ச் ஆக்க உண்டு ஈ சிப்லிங் சொல்கிற கான்செப்டோ சேஞ்ச் ஆக்க உண்டு பிரதர் சிஸ்டர் சொல்ற ஃபீலிங் சேஞ்ச் ஆக்க உண்டு நாங்க எங்க படிப்பாட்டில நாங்களை ஃபித்ரத்தில் எங்க உண்டா ஆ கான்செப்டோ இது கரெக்ட் ஆக்கி இது சேஞ்ச் ஆக்க உண்டு ஒக்கா இல்ல இது நீங்க அனலைஸ் ஆக்கிட்டாரோ இல்ல பிடி இல்ல பட் இப்ப தச்சு இது திங்க் ஆக்கி நீங்க பிடி ஆகும் இதை திக்கிற வாய் சொம்மண்டு பட் மேஜர் வாய் சொன்னேன் நெக்ஸ்ட் சொல்ற வாட் நெக்ஸ்ட் லைன்ல திக்கிற வாட் வாட் சொன்னீங்க இதுல கான்சிக்வன்ஸ் இருந்துரும் இங்க நாங்க ப்ராப்ளம்ஸ் இருந்துரும் ஒரு ப்ராப்ளம் ஐத்திக்கிற சமைக்கல அவுத்துற என்விரான்மெண்ட் சமைக்கல எப்போ அவுத்து போனீங்க கிரிக்கிரி அவுத்து போக இஷ்டமே இல்லை பர்த்தே இக்கோ இஷ்டா ஃப்ரெண்ட்ஸ் இக்கோமே இஷ்டா அவுத்துல போண்டு செல்லும் பெக்காசா போயிங் சீத ரூம் போயிட்டு நாங்கள் அலை நாங்கள் மொபைல் ஐத்து தச்சு நோக்கி வைக்கிற அதுலும் போயிட்டு அவட ஃப்ரெண்ட்ஸ் டெம்பல் கவர் கரெக்டா இது இயர் சுச்சுவேஷன் அவரா அவுத்து போண்டா நாங்கள் மொபைல் பிஸி அங்கே ஃபீல் பண்ண அவுத்து போய் போல ஃபீல் பண்ண ரீசன் எந்த என்விரான்மெண்ட் ஆக்கித்தில்ல நாங்கள் அங்கே எந்த என்விரான்மெண்ட் ஆக்கோக்கு கிரியேட் கோஷிஷும் ஆக்கித்தில்ல இது ஒரு கான்சிக்வன்ஸ் ஐத்திக்கிற நாங்கள் அவுத்துள்ள டைம் ஸ்பெண்ட் ஆக்கோ இஷ்டம் இல்லை யாரை பார்த்து ஸ்பெண்ட் ஆக்குறோம் செகண்ட் ஒரு கான்சிக்வன்ஸ் மேஜர் கான்சிக்வன்ஸ் இப்போத்தோம் எஸ்பெஷலி லேடிஸ் சிஸ்டர்ஸ் இன்னங்கு அவுத்துரோ பெண் மக்கள் தெரு தப்பி போண்டார் பிகாஸ் பெண் மக்களோ ஃபித்ரத்து அங்கே எப்பொழுதும் கேர் எக்ஸ்பெக்ட் ஆக்குறார் அங்கே ஆறு கேர் ஆக்குறார் அங்கே நோக்குறோம் அங்கே பாரந்து பண்ண அங்களோட சந்தத்தை பல்க்க பண்ணி தங்களை கேர் ஆக்கி அங்கே அதேமே ஈ நாங்களை ஈ பிஹேவியரில் நாங்களை ஈ பர்த்தாவில் அவுத்துள் மிஸ் ஆவார் பேரண்ட்ஸ் பிஸி இக்குவார் நாங்கள் சிப்ளிங்ஸ் ஆயங்க நாங்கள் இதில் கவனம் கொடுக்காண்டாம்போ இது அவுட மிஸ் ஆவார் அவுட அங்கே கிட்டில்ல அதுக்கு வேணே ஒரு பெண்ணுக்கு கேரும் ஒரு ஆணுக்கு சப்போர்ட் ஒரு ஆண் எக்ஸ்பெக்ட் ஆகிற எப்போ சப்போர்ட் அவங்க ஒரு டிசிஷன்ல அவங்க ஏதா எங்க ஒரு ஃபீல்டில் அவங்க சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் ஆகிற அவங்க எப்போ சப்போர்ட் கிட்டில்ல அவனு அப்செட் ஆகிறா அவனு பேரோட மாதிரி தேட போண்டா சிமிலர்லி பெண் மக்கள் ஆண் மக்கள் அங்கே அவுத்துல் கிட்டாண்டாம்போ ஈ கேரு ஈ சப்போர்ட் அங்கே பர்த்து தேடுறார் பர்த்தால் பினாயத்த ரெடி உண்டு காத்தோ வைக்கிறார் அங்கே சைடில் தெல்லு கேர் கேக்கு ஃபேக் ஐத்திக்கு ஃபேக்கே அங்கே ஃபாயுதத்துக்கு ஐத்து அங்கே கேர் ஆக்குறார் இப்போ பெண் மக்கள் ஊழ்றார் அவட மெஜாரிட்டி ஐத்துள்ளோ ஆயுண்டுள்ளோ இப்போ மெயின் ரீசன் இதே ஐத்திக்கர் ஆண் ஆகட்டு பெண் ஆகட்டும் அவுத்துள்ளு அவுத்துற என்விரான்மெண்ட்டில் எப்போ கேர் கிட்டில் எப்போ சப்போர்ட் கிட்டில் அவன் பர்த்து தேடிய போண்டா இது இன்சான்ற ஃபித்ரத் அவன் எந்திர பேன் அவடைக்கு அது போண்டே ஒரு மேக்னெட் போல் அட்ராக்ட் ஆகிய போண்டோ கண்ட்ரோல் ஆக்கி தேக்க அவருதல்ல அது நேச்சுரல் ஐத்து பண்ணு இது ஒரு கான்சிக்வன்ஸ் ஐத்திக்கர் நோயிங்லி அன்னோயிங்லி டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நாங்கள் ரீசன் ஆயிட்டுள்ள அதுக்கு கான்சிக்வன்ஸ் உடைக்கு நிப்பாட்டித்து நெக்ஸ்ட் ஐத்திக்கர் ஹவு ஹவு சொன்னேங்க எங்கண்ணே எந்திரும் எங்கண்ணே நோ அது கான்சிக்வன்சல் சொன்னேன் எக்ஸ்பிளைன் ஆக்கிய காஸ் எக்ஸ்பிளைன் ஆக்கிய காஸ் அல்ல ஹவு சொல்யூஷன் எந்திரோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்யூஷன் நாங்கள் செல்ஃப் சேஞ்ச் ஆக்குறோமே நாங்கள் ஆட்டிடியூட சேஞ்ச் ஆக்குறோம் நாங்கள் தாட் ப்ரொசஸில் சேஞ்ச் ஆக்குறோம் ஒலிம்ப கொஸ்டின் கேட்டேன் அல்லே செல்ஃப் சேஞ்ச் ஆக்குறீங்கன்னு சொன்ன ஒலிம்ப கொஸ்டின் அது ரெண்டு எத்தனை கொஸ்டின்ஸ் உண்டு அனலைஸ் ஆக்குறோம் ஒரு ஒரு கொஸ்டனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக்குறோம் அதுக்கு எந்தும் போண்டில்லை ஒரு சிறிய டைம் போண்டு ஒரு செல்ஃபி செல்ஃபி எந்திரிச்சு அந்தபடியா போட்டோ ஆறாம் எடுக்கும்போது போய் நிற்கிறோம் செல்ஃபியா மூமெண்ட்ல பெருசு நான் போட்டோ எடுக்கிறத ப்ரொமோட் ஆக்குறல்ல பட் இதான் போட்டோ எல்லாரும் எடுத்து உள்ளார் பட் அவுத்துருது அது நாங்கள் பெருசதுல ஒரு செல்ஃபி எடுக்க மொபைல் எடுத்து அவனு ஒன்று ஹுத்து எடுக்கிறோம் அடிக்ட் ஆகிட்டு சொல்றல்ல அடிக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா அவுத்துலு அது ஒரு அப்பிருசத்த ஃபீல்ட் எடுக்கிற செல்ஃபி இது இதர் பிஹைண்ட் சைக்காலஜியும் உண்டு நெக்ஸ்ட் என்றோ தின்னுறது சிம்பிள் அந்த பருத்துற கொம்பரு கொம்ப அந்த அவுத்துல ஒட்டிக்கு தச்சு தின்னுறோம் ஒட்டிக்கு தச்சு தின்னுற பைத்திக்கிற பெருசப்பாடி யார் அவரோ எண்டு தோல் ஒரே டேபிள் ஒரு ஃபேமிலி ஒட்டிக்கு தச்சு தின்னுல பெருசா பாடிக்கல நண்டோ யங்கர் சிஸ்டர் சரிய அவள் ஒரு கான்செப்ட் ஆக்கிய சொல்றேன் அவள் எயிட்டா நைன் இயர்ஸ் இருக்கும்போது அவள் ஹுத்தைத்தோர் ஆக்கிய ஒரு கான்செப்ட் ஈச் பிரதி ஒருத்தங்க நாலால் நான் பில்லியன் நக் மூணு சிஸ்டர்ஸ் பிரதி ஒரு ஆளுக்கு 10 rupees பட்ஜெட் யாரும் இல்லை 10 rupees பட்ஜெட் அங்க போயிட்டு ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் ஆக்கி வரணும் தின்னுறது மாத்திரம் பேரந்து எடுத்த பிறகு தின்னுறது எடுத்த பாரு அது இன்னொரு ஆளுக்கு பிடியாவ தீரா சர்ப்ரைஸ் ஆயிருக்கிற பந்த் டேபிள் தைக்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆக்கிற அதுக்கு ஒரு இன்விடேஷன் போலம் எல்லாம் பண்டு கையில் சித்திரம் எல்லாம் ஆக்கித்து ஒரு 7 o'clock மகரபில் பின்ன பந்த் டேபிள் தைக்கிற அது வீடியோ எல்லாம் ஆன் ஆக்குறு லிட்ரலி நீங்கள் பர்த்து போயிட்டு ஒரு ஒகேஷனுக்கு நோக்குறாரா ரியாலிட்டி ஷோல எல்லாரும் அது ஃபேக் ஆகி திக்கு ஒரு ஃபீல் நாங்களோ ஒரு உள்கத்த பண்ண ஃபீல் நாலாவது பேர் எழுதுறோம் ஒரு சீட்டில் ஆ சீட்டு இடுறோம் ஒரு ஒருத்தர் பிக்காக்கோ ஆ சீட்டில் ஆற பேர் பண்ணா அங்கே கோந்த ஃபுட்டு இயாளுக்கு ஓன் தின்னோக்கு சிம்பிள் கான்செப்ட் சொல்லும் போது பில்லிய திந்து ஆகல பட் ஆக்கி தம்ப ஒரு ஃபீலே வேற அது ஆ தின்னம்பு மாதிரிக்கும் ஷேர் ஆக்கி தின்னுறா எந்திர ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் ஆக்கோக்கு போண்டு எந்திரும் 10 rupees ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆ ஒரு அதுல கிட்டுற ஃபீல் அதுல கிட்டுற இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பெருசா இது எவ்வளோ கிட்டல அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கித்தே கிட்டுரும் நாங்கள் அதுக்கு இல்லைங்க மாத்திரம் எனக்கு அது கிட்டுரும் கிளாசிக் எக்ஸாம்பிள் வச்சல்றேன் மூசா அலை இஸ்லாம் பிடிவேன் இல்லைங்க எல்லாருக்கும் மூசா அலை இஸ்லாமுக்கு அல்லாஹு தூரிசினோட பர்வத்த வேலையில் பிழிச்சித்து உபவத்து கொடுக்கும்போ அதில் ஒரு ரிக்வெஸ்ட் ஆக்குறேன் எந்த ஐதிக்கிறா ரிக்வெஸ்ட் நண்ட பிரதர் நண்ட சாத் ஐத்து தரும் அதில் கான்ஃபிடென்ட் ஐத்து அதில் க்ளோஸ் ஏட் ஐத்து அதில் செலக்ட் ஆகி அல்ற பிரதர் ஐதிக்கர் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் நம்பர் டூ நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஸ்டர் சிஸ்டர் பேரெந்திரோ அலிமர் அலிவலான் ஐமர் மோல் ஐத்திக்கர் அதுக்கு ஐத்து ஃபாஸ்டர் சிஸ்டர் ஐமர் பேரெந்திரோ ஷைமர் அலிவலான் எக்ஸாக்ட் ஐத்திக்கர் பட் ஐமர் ஆக்சுவல் பேர் அல்ல பிர்சத்தில் பேச்ச பேர் ஐத்திக்கிற அது இங்க குறைய டைம் செப்பரேட் ஐத்திக்கிறார் ஹுனேன்ற பேட்டில் ஐத்திக்கிறாங்க கேப்டிவ் ஐத்து பண்டோ கேப்டிவ் ஐத்து பந்திக்கும் ஐமர் சொல்ல நக்கு நிமிஷம் சொல்ல மீட் ஆகணும் பெர்மிஷன் கொடுக்குற பண்டு நான் இங்கே ஃபாஸ்டர் சிஸ்டர் எங்க ப்ரூவ் ஆக்குறேன் நீங்க செரிக்கும் நான் முதுகு கடைச்சாச்சு இண்டுகு முண்டு நான் முதல் நிப்சால்சன் சிரிக்கிற ஸ்மைல் ஆக்கர் காலி அவர் பெண்கள் ஒரு ட்ரீட் ஆக்கிய வேங்கன அப்படின்டா பந்தப்பா நிப்சால்சன் ஷர்ட் எடுத்து அவட விரிச்சு கொடுக்குறது ஈகோ இதுல இதுக்கு பெருசா பண்ணு ஆக்ஷன் பல்கத்துல சொந்து கார் இல்ல எத்தனால் உண்மை எத்தனால் பெருசாக்குறாங்க எல்லாம் கை வைத்தியாரு ஹக் ஆக்கிறகேக்கும் இல்ல ஆக்ஷன் எவ்வளோ ஆக்ஷன் டெவலப் ஆக்கல பெருசா போற சான்ஸ் இருக்குல்ல நாங்கள கையில் ஆக்ஷன் இல்ல இதை திக்கிற reason இதை திக்கிற கான்சிக்வன்ஸ் நான் கொரியை திக்க நீங்க சொன்னோம் ஹவு டைமர் லிமிட் இந்த கொரிய ஹவு சொன்னோம் எங்கன பர்த்து பாரு ஆ 9 questions அனலைஸ் ஆக்கி அதுக்கு எத்தனை questions நீங்க ஆட் ஆக்கா ஈச் ஒன்று நீங்க தச்சு அனலைஸ் ஆகும் டெஃபினெட்லி ஒரு முஜுகர ஃபீல் பண்ணி எங்கன இப்போ இத்தர தோல் இல்லாததை ஆக்கிறோம் நீங்க பல்க வரைத்துல நான் இதை பல்க வரைத்துல நான் இதே கண்டிஷன்ல இருந்தேன் அவுத்தலும் ஒரு சாசு இல்லை அவங்கள்ட்ட பல்கையில் எந்தும் இல்லை காலேஜில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸே அப்போ நான் கசின் ஒரு பல்க வச்சிருந்தேன் என்ன ஆட்டிடியூட் ஃபேக்குண்டு நீ ஊட ஒன்றும் அவுட ஒன்றும் ஐத்துள்ளேன் நான் கப்ப நீ எந்திர பல்க போடுற இது எந்திர விஷயம் நான் அவன் ரெஃப்யூட் ஆக்கி வந்தேன் லேட்டர் ஐத்துக்கு எனக்கு ரியலைஸ் ஆகும் அவன் சொன்னது கரெக்ட் ஆட்டிடியூட் சொல்றது பிஹேவியர் அல்ல பிஹேவியர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இன்பில்ட் எல்லாம் மொத்தம் போய் ஆட்டிடியூட் சேம் ஆயிக்கர் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகல பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பல்க வர ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் எல்டர்ஸ்கிட்ட பல்க வர ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் attitude remains same fake attitude point ulladi friends to close siblings ro neglect aagro attitude sam illa nangala attitude nanga change aakku ipo ninga ippon ketta enak ippon solla nanda best friends nando sisters a 9 question ittalle somme think aakittu naan khud analyze aaki nakka question kekama ille rights unda ille lima taquluna ma la tafalun aakathathu sollagilla அதுக்கே இதுக்கு நான் 9 questions ப்ரிப்பேர் ஆக்கித்து எழுதிரும் நக்கு இதுக்கு ஹெல்ப் ஆக்கி ஆறு டாபிக் நான் டிஸ்க்ளோஸ் ஆக்கித்தில்லை சர்ப்ரைஸ் வச்சுறேன் நல்ல சிஸ்டருக்கு மாத்திரம் இஃப் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நாங்களோ ஃபீலிங்ஸோ ஷேர் ஆக்கிற ஒரு ஆள், நாங்களோ கஷ்டத்தை அர்த்த ஆக்கிற ஒரு ஆள், நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஆயித்துள்ள ஒரு ஆள், நமக்கு மோட்டிவேட் ஆக்குற ஒரு ஆள், இங்கே நல்லா ஐத்திக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டோட டெஃபினிஷன் ஐத்திருந்துறேங்க. நாங்கள் எல்லாத்தும் ஷேர் ஆக்குறாங்க, நாங்களோ சிப்ளிங்ஸ், நாங்களோ ஹுத், நாங்களோ பிளட், சேம் பிளட் ஃப்ளோர், நாங்கள் சிப்ளிங்ஸ் ரெண்டு பெட்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாங்கள். இது ஒன்று திங்காக ஒரு கிளியர் ஆயிடுத்து. ஈ விஷயத்தை சேர்ந்து நான் அண்டோ ஈ செஷன்ரோட எண்ட் ஆக்குறேன். நான் இந்த சின்ன பல்க்க நீங்கள் கிளியர் ஆயிடுத்து அர்த்தத்திற்கு போயிருக்கிறேன். இது அர்த்த மாத்திரம் இதில் அனலைஸ் ஆக்குறோம், இம்ப்ளிமெண்ட் ஆக்குறோம், ஆ லைஃபில் சேஞ்ச் கம்பரும், ஆ ரோல் மாடல் அவர், ஐடியல் பிரதர் அவர்.
2: ശ്രോത്രങ്ങളെ, ഇത്തരത്തോളം ഇപ്പുറത്തേക്ക് കണ്ണൂരിലു എസ് കെ എസ് എം പ്രോഗ്രാമിലു ഞങ്ങളെ ഔത്തുറങ്ങളൊട്ടിക്ക് ഞങ്ങൾ എങ്ങനെ നിൽക്കണു, ഞങ്ങൾ ആറ് ബെസ്റ്റ് ഫ്രണ്ട് ആക്കണു, ഈ ഒരു വിഷയത്തിൽ മുന്നേതായു മുഹമ്മദ് ആതിഷ് സാർ അയാളുടെ പലക്ക കേട്ടോണ്ട് വന്നാറ് കേട്ടോണ്ടിക്കൊരു ഇത് റേഡിയോ സാറങ്ക് 107.8 FM. ഇത് രംഗ് രംഗ് ജീവന.

0: ഹലോ, ഹായ്, നമസ്കാരം, അസ്സലാമു അലൈക്കും. കേട്ടോണ്ടുള്ളവർ, ഇത് റേഡി സാറാങ്കും 07.8 FM. ഇത് രംഗ് രംഗുരു ജീവന. എല്ലാവരും ഒന്ന് ഇത് ഒട്ടേത്തുമുണ്ടോ എ കെ കെ വിശേഷ നേർ പ്രസാരത്തു കാര്യക്രമമേ. ഇത് മൈക്കാലത്ത് പലക്ക കാര്യക്രമം. സോ ഇന്നത്തെ മൈക്കാലത്ത് പലക്ക കാര്യക്രമത്തിൽ ഞാൻ നിങ്ങളുടെ ആർ ജെ സൈഫുൽ കുത്താറും മുണ്ടിയുണ്ടല്ലേ. സോ അതേപോലെ ഇന്നത്തെ ഒരു ടോപ്പിക് കൂടെ ബഹള ഒരു ഭാഗത്തിൽ നമുക്ക് നോക്കു പോയിട്ട് കണ്ടെ എങ്കിൽ കണ്ടിത്തമായിട്ട് ഇതിനെ പറ്റി ഞങ്ങൾ പൽക്കബറിയങ്കത്തെ ഒരു പ്രമുഖമായും എങ്കത്തെ ഒരു ബിസിയുണ്ട് കൂടെ ചെല്ലാം. വെച്ചാൽ ഇനിയും കൂടെ കോളേജ് കൊറിയമോത്ത് സ്റ്റാർട്ട് ചെയ്തു. കൊറിയമോത്ത് സ്റ്റാർട്ട് ചെയ്തില്ല, ഇനിയും കൂടെ സ്റ്റാർട്ട് ആ ഒരു ഹോസ്റ്റലിലും കൂടെ ഉള്ളവർ ചുമ അഡ്മിഷനും അതൊക്കെ സംബന്ധപ്പെട്ട തായുണ്ടുണ്ട്. സോ ഒരു ഭാഗത്തിൽ കോളേജ് ലൈഫ് ചെന്നിട്ട് കണ്ടെ ഗോൾഡൻ ലൈഫ് ഉണ്ട് കൂടെ ചൊല്ലാറ്. ആയെങ്ക കോളേജ് ആ ലൈഫ് റേ അത് വേറെ വേറെ രൂപത്തിൽ നമുക്ക് നോക്കുക പോയിട്ട് കണ്ടെ വേറെ വേറെ ആയമത്തിൽ ഞങ്ങളെ സ്റ്റുഡൻസ് മാറി നമുക്ക് നോക്കുക കൂടെ സാധ്യമാവും. എന്ന ഹള്ളി ഭാഗത്തിൽ എൻ്റെത്ത് സിറ്റിക്ക് ബണ്ടാറ്, സിറ്റി ഭാഗത്തിൽ എൻ്റെത്ത് ബന്ധങ്കത്തെ സന്ദർഭത്തിൽ കുറേ ഫ്രണ്ട്സ്മാരുടെ ആ കൂട്ടത്തിൽ കുറേ വേണ്ടാത്ത തെരുക്ക് പോണ്ടെങ്കത്തെ ഒരു സാഹചര്യം കൂടെ ഏർപ്പെട്ടു. ചെന്നെങ്കിൽ ഡ്രഗ്സ് പേരവല, പബ്ബ, പാർട്ടിയാ ഇങ്ങനത്തെ വിഷയത്തിൽ കൂടെ പിറവ് പോകേണ്ടത് കൂടെ നമുക്ക് നോക്കുക സാധ്യമാവും. പിന്നെ ഒരു ഭാഗത്തിൽ നമുക്ക് നോക്കു പോയിട്ട് കറണ്ട എങ്കിൽ എത്രമാ കഷ്ടപന്ത് ആ കട കെട്ടിയത് അത് ഇതിനെല്ലാക്കിയത് ഫീസ് കെട്ടി തിക്കാറ് സ്റ്റുഡൻസ്മാരെ. ബട്ട് അതിലെ നല്ല രൂപത്തിൽ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് ചുമ സ്റ്റുഡൻസ്മാർ കൂടെ നമുക്ക് നോക്കുക കിട്ടാറ്. സോ അതിലൊട്ടു കുറിയ ഈ പൈസ പോയിട്ട് വെറുതെയില്ലാണ്ട് വേറെ വേറെ വിഷയത്തിൽ ബെടുക്കാക്കിറങ്ങിയത് കുറേ സ്റ്റുഡൻസ്മാർ നമുക്ക് കൂടെ സാധ്യമാവും. സോ ഒട്ടാരിത്ത് കോളേജ് ലൈഫ് ചെന്നെങ്കിൽ എങ്ങനെ ഇക്കണോ ഏത് രൂപത്തിലിക്കണോ. സോ അവിടുത്തെ ക്യാമ്പസ്, അവിടുത്തെ ചെങ്ങൈമാരുടെ ഉടനാട്ട, സോ ഏതൊരു രൂപത്തിൽ ഉദ്വേഗത്തിൽ ഉളകാവുണ്ട് അവിടുത്തെ ആ സന്ദർഭത്തിൽ ആ കോളേജിലെ ആ 3 ഇയേഴ്സ് എങ്ങനെ ഏത് ഇത് രൂപത്തിൽ അതിൻ്റെ ചന്തത്തിൽ കളിയെന്ന് ചൊല്ലെങ്കിത്ത് കുറേ വിചാരത്തൊട്ടും എൻ്റെത്തെ കാര്യക്രമത്തിൽ ഞങ്ങൾ പൽക്ക പറഞ്ഞുകൊണ്ടുള്ള. സോ നണ്ടൊട്ടിക്ക് എൻ്റെത്തെ കാര്യക്രമത്തിൽ ഞങ്ങളെ സെൻറ്റ് ഓലീഷ്യസ് കോളേജിലോ സ്ട്രാറ്റജിക് എൻഗേജ്മെൻറ്റ് ഓഫീസർ കൂടെ ആയിട്ടുള്ളെങ്കിത്തോ മുഹമ്മദ് ഉമർ ഇയലെ ഞങ്ങളൊട്ടിക്കൊണ്ട്. സോ ഇനി നെക്സ്റ്റ് കുറേ ഡേയ്സിൽ ഡോക്ടറേറ്റ് ആവുമെങ്കിലത്തെ സാധ്യത കൂടെ ഇക്കൊണ്ട് കൂടെ ചെല്ലാം. എനിവേ, ഇന്നത്തെ ഈ കാര്യക്രമത്തിൽ അയലുണ്ട്. സോ അയൽ ഡേ ഞാൻ ആത്മീയമായിട്ട് ഇന്നത്തെ ഈ ഒരു കാര്യക്രമത്തിൽ കൂടെ ഞാൻ സ്വാഗതിച്ചുകൊണ്ടുള്ള. വെൽക്കം ഉമർ സർ.
1: യെസ്,
0: ഒട്ടേറെ ഇത് നമുക്ക് നോക്കു പോയിട്ട് കണ്ടായിരുന്നു. കോളേജ് ലൈഫ് ചെന്നെങ്കിൽ ഗോൾഡൻ ലൈഫ് ഉണ്ട് കൂടെ ഞങ്ങൾ ചെല്ലാം. ബട്ട് കോളേജിലെ കൊറിയ ഭാഗത്തിൽ നമുക്ക് മാഹോൽ നോക്കുമ്പോഴത്തേക്കും ചുമ സ്റ്റുഡൻസ്മാരെ കംപ്ലൈൻറ്റ് ഉണ്ടായിട്ടിക്കോ അഥവാ ഇന്നിത്തര വേറെ വേറെ രൂപത്തിൽ കോളേജിലെ ആ ലൈഫറെ വേറെ വേറെ രൂപത്തിൽ എടുത്തും പോകേണ്ടത് സാഹചര്യം കൂടെ ആവും. സോ നിങ്ങളുടെ അഭിപ്രായത്തിൽ നിങ്ങൾ കണ്ടുകൊണ്ടെങ്കിൽ കൊറിയ വിചാരത്തിൽ നിങ്ങൾക്ക് നോക്കു പോകുമ്പോഴത്തേക്കും കോളേജ് ചെന്നെങ്കിൽ എങ്ങനെ ഇക്കുന്നു, കോളേജ് ലൈഫ് ചെന്നെങ്കിൽ എങ്ങനെ, അതിലെ ഇതെങ്ങനെ വിസ്തൃത രൂപം എങ്ങനെ.
2: കോളേജ് ചെന്നെങ്കിൽ ഒരു ഫ്രണ്ട്ലി ഇക്കുന്നു, പിന്നെ ഈക്കോ സൗണ്ട് ഇക്കോനു, പിന്നെ കമ്മ്യൂണൽ ഹാർമോണി ഇക്കോ തീരോ, എവ്രി വൺ ഷുഡ് ബി ട്രീറ്റഡ് ഇക്വൽ ഇക്കോനു. പിന്നെ ഒരു വാതാവരണം ഇങ്ങനെ ഇക്കുന്നു ചെന്നെങ്കിൽ മോർണിംഗ് സ്റ്റുഡൻറ്റ് എഞ്ചപ്പ അവൻ എങ്ങനെ ഫീൽ ആവുന്നു ചെന്നെങ്കിൽ ഇന്നൊന്ന് ഔത്ത് പോണ്ട് പോലെ. എക്സാമ്പിൾ നഗര സ്കൂൾ ഓഫ് സോഷ്യൽ വർക്ക് റോഷനില കോളേജ് അതിൻ്റെ ടാഗ് ലൈൻ എന്നെ ചെന്നെങ്കിൽ ഇറ്റ്സ് യുവർ സെക്കൻഡ് ഹോം. സോ അങ്ങനെ ഇക്കുന്നു, ഇറ്റ്സ് യുവർ സെക്കൻഡ് ഹോം. ഫസ്റ്റ് നിങ്ങൾ റൗത്ത് എടുക്കാറ്, സെക്കൻഡ് നിങ്ങൾ റൗത്ത് കോളേജ്. അങ്ങനെ ഒരു മാത്രമാണെങ്കിൽ ഓട്ടോമാറ്റിക്കലി സ്റ്റുഡൻറ്റ് വന്ന അവനു ഡെവലപ്പ് ആവുക, അവനൊരു ഫീൽ ആവും, പോസിറ്റീവ് ഫീൽ ആവും. ഹാ, ഞാൻ എഞ്ചിത്ത് വരവനു നക്കൊരു എന്താ ആക്കുന്നു ലൈഫിൽ എന്ത് ബണ്ട്. സോ ആ ടൈപ്പ് മാത്രമാണെങ്കിൽ കോളേജ് ഓട്ടോമാറ്റിക്കലി വർക്ക് ആവും. പിന്നെ ആ സ്റ്റുഡൻറ്റ് ലൈഫ് ഒരു ഗോൾഡൻ ലൈഫ് ഇക്കറ.
0: യെസ്, കണ്ടിത്ത എന്താ നിങ്ങൾക്ക് ചുമ സ്റ്റുഡൻസ് നമുക്ക് നോക്കുക സാധ്യമാവും. കോളേജ് ലൈഫിലെ ജയിലിൽ പോകേണ്ടത് എനിക്കെത്തത് കുറേ വേറെ വേറെ ചട്ടുപടിക്കൽ തുടങ്ങിച്ചിരങ്കിത്തത്. സോ ഇങ്ങനത്തത് നമുക്ക് നോക്കുക സാധ്യമാവും. ബട്ട് കോളേജ് ലൈഫ് ചെന്നെടുക്കാനായിട്ട് അതിലത്ര ബെല്ലോറ് ഞങ്ങളുടെ ജീവനത്തിൽ കിട്ടുറങ്കിത്ത ലൈഫ് വേറെ ഏതും ഇല്ല എന്ന് പഠിച്ചല്ല. എന്നാൽ ആ കോളേജിലെ ലൈഫിലെ നമുക്ക് എത്രമാ എന്തെല്ലാം ആക്കാം, ഏതേതെല്ലാം ആക്ടിവിറ്റീസിൽ തുടങ്ങാം, ഏതേത് നമുക്ക് കിട്ടുറങ്കിത്ത അവകാശത്തെ നല്ല രൂപത്തിൽ ഉപയോഗിച്ചെടുക്കാനായി ഇണ്ടും കൂടെ നമുക്ക് എത്രമാ ബെല്ല ബെല്ല ആൾമാർ നമുക്കുണ്ട്, ഏതെല്ലാം ബിസിനസ് ലെവലിലായിട്ടിക്കോ അഥവാ ഇന്നിത്തര സ്പോർട്സ് ലെവലായിട്ടിക്കോ അഥവാ വേറെ കൾച്ചറൽ ആക്ടിവിറ്റീസിലായിട്ടിക്കോ വലിയ വലിയ പോസ്റ്റിൽ ഉള്ളെങ്കിലത്തെ ആൾമാർ അങ്ങ് കോളേജ് ലൈഫറോ അങ്ങ് അതിരെ പോസിറ്റീവ് ആയിട്ട് ഇരുത്തെങ്കിലത്തെ സബലൈറ്റിക്കറി ഇൻഡ് വലിയ വലിയ ഉന്നത സ്ഥാനത്തിൽ നമുക്ക് നോക്കുക സാധ്യമാവും. സോ ആയെങ്ക കോളേജ് ലൈഫ് ഇന്നൊരു ഭാഗത്തിൽ വേറെ വേറെ രൂപത്തിൽ എടുത്തും പോയിട്ടായെങ്കിൽ ഇങ്ങനത്തെ പരിസ്ഥിതി ബണ്ടുണ്ട് നിങ്ങളുടെ അഭിപ്രായം?
2: അല്ലെ വേറെസ് നിങ്ങൾ ചെന്നപോലെ എത്ര വലിയ വലിയ കാസ്മാരല്ലേ അങ്ങനെയല്ല ഇപ്പം എനിക്ക് കിട്ടിയ അങ്ങനെ ചൊല്ലാറ് അല്ല നിങ്ങളുടെ ലൈഫെല്ലാം മസ്ത് എന്ത് ചെന്നെങ്കിൽ നിങ്ങൾ കോളേജ് പോയിരാറ് കോളേജ് ലൈഫ് ഒരു ജോലി ഞങ്ങൾക്ക് അല്ലെ പി യു സി തോൽ പഠിച്ച് വിട്ടാറില്ല ഞങ്ങൾ ഔഡിലല്ല ഞങ്ങൾ പഠിച്ചിട്ടില്ല ഞങ്ങൾക്ക് അല്ലെ ഫോർത്ത് സ്റ്റാൻഡേർഡ് ഞങ്ങൾ ടെൻത്ത് സ്റ്റാൻഡേർഡ് ഈ കോളേജ് ലൈഫ് എങ്ങനെ സൂപ്പർ അല്ലേ എന്ത് അങ്ങനെ ഇപ്പം അഭിപ്രായം നിങ്ങൾ ഇപ്പം അവർ ഞങ്ങളുടെ കാസ് വന്നിരു ബട്ട് ലൈഫ് ഒരു നോക്കിയിട്ടില്ല എന്ത് കോളേജ് ലൈഫ് ഒരു ഡിഫറെൻറ്റ് ലൈഫ് അത് ഒരു ടൈമ്രെ നിങ്ങൾ ഗലാട്ട ഒരു നിങ്ങൾ ആ ടൈമ്രെ നിങ്ങൾ എങ്ങനെ ഇക്കറ ചെന്നെങ്കിൽ നിങ്ങൾ ഒരു എന്തോ ഒരു ആക്കണോ എന്ത് ഇപ്പം നിങ്ങളൊരു ഫ്രണ്ട് ഇക്കറ അവനൊട്ട കാസുണ്ട് നിങ്ങൾക്ക് ഒരു അവർ ആ റബ്ബേ നാൻസ കാസാക്കണോ ആ ടൈമ്രെ ഇറ്റ് ഈസ് ഡിപ്പെൻഡ് അപ്പോൺ യു നിങ്ങൾ എങ്ങനെ എടുത്ത് പോണ്ടാർ തലാൽമാർ ബെഡക്ക് പോണ്ടാർ തലാൽമാർ നല്ലായിട്ട് പോണ്ടാർ കോളേജ് ആയിട്ട് ഐ എസ് ആയിരു കെ എസ് ആയിരു കോളേജ് ആയിട്ട് ഡോക്ടേഴ്സ് ആയിരു എഞ്ചിനീയേഴ്സ് ആയിരു കോളേജ് പോയിട്ട് ആൽമാർ ഡ്രഗിസ്റ്റ് ആയിരു ഇതായിരു ക്രിമിനൽസ് ആയിരു ഡോൺസ് ആയിരു റൌഡീസ് ആയിരാർ ഇറ്റ്സ് ഓൾ ഡിപ്പെൻഡ് അപ്പോൺ യു നിങ്ങൾ എങ്ങനെ എടുത്തു പോകണ്ടാർ അത് നിങ്ങൾ കോളേജിക്ക് ബ്ലെയിം ആക്കുക ഔട്ടില്ല അത് അത് ഒരുത്ത മനുഷ്യരെ നീയത്ത് എങ്ങനെ നിൽക്കുക അങ്ങനെ അവൻ ബന്ധ അവൻ എങ്ങനെ എടുത്തു പോകണ്ട അതിന് മേലെ ഡിപ്പെൻഡ്
0: അതിന് മേലെ ഡിപ്പെൻഡ് എന്തെങ്കിൽ അവൻ്റെ ലൈഫ് അവനെ ചോയ്സ് ആക്കും
2: ചോയ്സ് ആക്കറി
0: എങ്ങനെ ഞാൻ വേല് പോകുന്നു ചൊല്ലുന്നത് അവനെ
2: അവനെ ചോയ്സ് ആക്കറി
0: അപ്പം അവൻ്റെ മൈ ലൈഫ് മൈ ചോയ്സ്
2: എക്സാക്ട്ലി
0: ഇങ്ങനെ പോയിട്ടുണ്ട്
2: അതൊക്കെ ആ കോട്ട് ബന്നറ് മൈ ലൈഫ് ഈസ് മൈ റൂം
0: യെസ് യെസ് യെസ് ഫൈൻ എന്നുവെച്ചെങ്കിൽ ഇപ്പോൾ ഒരു ക്യാമ്പസ് ഇക്കറ് ഒരു കോളേജ് ഇക്കറ് ആ ക്യാമ്പസിൽ കുറേ കൾച്ചറൽ ആക്ടിവിറ്റീസ് അഥവാ സ്പോർട്സ് ആക്ടിവിറ്റീസ് ഇതെല്ലാം നടന്നുകൊണ്ടിരിക്കരു ബട്ട് അതൊക്കെ സേരനായത് അവൻ്റെ മുത്ര വച്ച് അവൻ്റെ ഒരു ഇതിന്നെ ഇച്ഛാശക്തി എന്നിട്ടായി അവൻ അതിൽ സേരിത്തില്ല അവൻ അതിൽ എന്തായി
2: ഒന്നാണ് ഇപ്പം ഈ കോളേജ് നിങ്ങൾക്ക് ചൊല്ലില്ല ബന്നപ്പമ്മ സ്റ്റുഡൻറ്റ് ഗോ ടു ഡ്രഗ്സ് സ്റ്റുഡൻറ്റ് ഡു ദിസ് സ്റ്റുഡൻറ്റ് ഗോ ആൻഡ് ഫൈറ്റ് ഈ കോളേജിൽ എവറി കോളേജിലെ ഒരു മോട്ടോ എന്തിക്കർ ഞങ്ങളുടെ സ്റ്റുഡൻറ്റ് വന്നെങ്കിൽ പീസ്ഫുള്ളി സ്റ്റഡി ആക്കിത്തവന് പുറത്ത് പോകട്ട് നല്ലതായിട്ട് അതൊരു എല്ലാ ലെക്ചേഴ്സ്മാരെ മോട്ടീവ് ഈവൻ എല്ലാ കോളേജ് മാനേജ്മെൻറ്റും മോട്ടീവ് അതേക്ക് നോ കോളേജ് വോൺസ് സ്റ്റുഡൻറ്റ് ഇതവർ ചെന്നെങ്കിൽ അങ്ങൾ ഈ സ്റ്റുഡൻസ്മാർ ബണ്ട് ത്രീ ഇയേഴ്സ് പഠിക്കാറ് പോണ്ടാർ ബട്ട് കോളേജ് നടപ്പാട്ട് ഫ്യൂച്ചർ ലോങ് ലൈഫ് ഇപ്പോൾ എക്സാമ്പിൾ അലോഷ്യസ് ഇറ്റ്സ് റണ്ണിങ് ഫോർ 146 years 146 years ഇസ് നോട്ട് എ ജോക്ക് അത്ര വലിയ ഇയേഴ്സ് നടപ്പാട്ടോ എന്ത് ജോക്ക് ഇല്ല അത് സോ ഈ കോളേജ് അങ്ങനെ ചൊല്ലില്ല ഇറ്റ് ഡിപ്പെൻഡ് അപ്പോൾ എ പേഴ്സൺ ഓടുമ്പോൾ ഞങ്ങൾ നല്ല ആൾക്ക് ഇക്കറാറ് ഫാമിലി എന്തോട്ട് പിയർ പ്രഷർ എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അങ്ങൾ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ആക്കർ ഫ്രണ്ട്സ് മേലെ ഡിപ്പെൻഡ് ഇക്കർ എത്ര ഫ്രണ്ട്സ് മേലെ ഡിപ്പെൻഡ് അവർ ഇപ്പം നല്ല കൂട്ടിയിട്ട് സ്റ്റഡീസ് നല്ല ആക്കറൊട്ടിക്ക് നിങ്ങൾ എന്നെങ്കിൽ നല്ലമേ ബുദ്ധി പണ്ട് നിങ്ങൾക്കത് ബെടുക്ക് ബുദ്ധി വന്നെങ്കിൽ അത് നിങ്ങൾ ഉടമാ ഒരു ജണ്ട മൂന്ന് ഫ്രണ്ടുണ്ട് ആങ്ങലട്ട കുട്ടി കൂടി നിങ്ങളിങ്ങനെ ആയിരുന്നു അത്രയും അവർ ഇപ്പം എക്സാമ്പിൾ നിങ്ങൾ ചൊല്ലേ യു കെ ജി എൽ കെ ജി ഫസ്റ്റ് സ്റ്റാൻഡേർഡ് പോയപ്പോൾ നിങ്ങൾക്ക് എങ്ങനെ എന്ത് കൊന്തിക്കറ് ഡ്രഗ്സ് എന്ത് കൊന്തുണ്ട് എന്ത്ര വാട്ട് യു നോ സിഗരറ്റ്സ് ഉണ്ടെങ്കിൽ എന്ത് കൊന്തിക്കറ് എന്ത് കൊന്തിക്കില്ല ആസ് എ ഡേസ് ഗ്രോസ് ആസ് യുവർ ഏജ് ഗ്രോസ് നിങ്ങൾ സെവൻത്ത് എയ്ത്ത് നയൻത്ത് വന്നപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒരു കൊന്തവറ് ഓ ഇത് ചെന്നെങ്കിൽ സിഗരറ്റ് ഇത് ചെന്നെങ്കിൽ ഡ്രഗ്സ് അപ്പോൾ നിങ്ങൾ കൺട്രോൾ ആക്കിയത് ബൗണ്ടറി വെച്ചിങ്ക ഞാൻ അത് പാറാവും തീരാ എന്ന് ചെന്നെങ്കിൽ ഓട്ടോമാറ്റിക് അതേ ലൈഫ് പോരും ബൈ മിസ്റ്റേക്ക് നിങ്ങൾ ചെന്നാൽ ഇല്ലല്ല ഒരു സിഗരറ്റ് വലിക്കാം നോക്കാം എന്തോ അവിടെ നിങ്ങൾ തപ്പിയാറ് അതേ പിന്നെ ഫോളോ ആക്കാറ് പിന്നെ അത് ഓർക്ക ഹാബിറ്റ് ഓർ ഇറ്റ്സ് ലൈക്ക് വാട്ട് ഇസ് എ ഡ്രഗ്സ് ആയ സിഗരറ്റ് ആയ ബിക്കമിങ് ക്രിമിനൽ ഈസ് എ ഹാബിറ്റ് ഓർക്ക നിങ്ങൾ സിഗരറ്റ് എടുത്തെങ്കിൽ വിടുക്ക കഷ്ടം ഉണ്ട് അത് അത്ര ഈസി വിടില്ല അത് ഞാൻ നിങ്ങളുടെ ബോഡി വേട്ടാക്കിക്കറ് ഓ നെക്സ്റ്റ് എപ്പോൾ ഉണ്ട് നെക്സ്റ്റ് എപ്പോൾ ഉണ്ട് നെക്സ്റ്റ് എപ്പോൾ ഇപ്പം നിങ്ങൾ ഫുഡ് ഇപ്പോൾ എക്സാമ്പിൾ ആഫ്റ്റർനൂൺ ഫുഡ് വിട്ടെങ്കിൽ നിങ്ങൾ നെക്സ്റ്റ് ഡേ ആവും എന്തല്ല നെക്സ്റ്റ് ഞാൻ എന്ത് തിന്നില്ല ഈവനിങ് തോലും യാറബ്ബേ ഇപ്പോൾ തിന്നോണു എന്താ സെയിം സിഗരറ്റ് നിങ്ങൾ ഒർക്ക ബുട്ടിങ് സിഗരറ്റ് ഇന്നൊർക്ക ബലിക്കും ഹാബിറ്റ് അത് ഡ്രഗ്സ് അങ്ങനെ നിങ്ങളുടെ തല ബ്രെയിൻ വർക്ക് ആവും ബ്രെയിൻ സെൽസ് ഉണ്ട് അവിടെ വർക്ക് ആവും ഇല്ല എനിക്ക് അത് ടേസ്റ്റ് ബെയിൻ ചെന്നെങ്കിൽ ടേസ്റ്റ് ബഡ് അത് ഇക്കർ ഷേ അത് ടേസ്റ്റ് ബെയിൻ അത് ടേസ്റ്റ് ബെയിൻ എന്താ വരും സോ ഓട്ടോമാറ്റിക് ഒരു സ്റ്റുഡൻറ്റ് അത് അവിടെമേ ബലിച്ച് പോകണ്ടാവും അവൻ്റെ ഒരു തപ്പുരെ അവൻ അവിടെ ബലിച്ച് പോയിരാ ഇപ്പോൾ ഞാൻ പ്രിസൻറ്റ് ഇൻറ്റേൺഷിപ്പ് ആക്കി പോയിത്ത് എത്ര നാൻ്റെ നിങ്ങൾ ചെന്നപ്പോലെ 18 years 19 years സ്റ്റുഡൻസ് എല്ലാം മീറ്റ് ആക്കി അവിടെ പോയിത്ത് അല്ലെങ്കിൽ കിട്ടി ഇപ്പം നിങ്ങൾ ഇത്ര കഷ്ടം ഇവിടെ ബന്ത് ബൂണുറാറ് ഇപ്പം നിങ്ങൾ പുറത്ത് പോകുക ഇഷ്ടമുണ്ടോ അത് സാർ പുറത്ത് പോവാണെങ്കിൽ ബട്ട് ഞങ്ങൾക്ക് പേടിയുണ്ട് എന്നോട് തന്നെ ഞങ്ങൾക്ക് അടിക്കറത് നിങ്ങൾ അടിച്ച് ബന്നിരല്ലേ ഇപ്പം ഞങ്ങൾക്ക് പേടി എന്ന് വെച്ചെങ്കിൽ XYZ എന്നോട് അവൻ അടിക്കറ റിവെഞ്ച് എടുക്കുക സോ ആ റിവെഞ്ചിക്ക് എന്താ ഞങ്ങൾക്ക് സേവ് ആക്കുക സേവിങ് ദം സെൽഫ് അങ്ങൾ ഇന്നൊന്ന് ക്രൈം ആക്കാറ് ഇന്നൊന്ന് ക്രൈം ആക്കാറ് സോ അത് ഒർക്ക പോയാൽ അത് ഉൾഗമ പോയിട്ട് പോയിട്ട് അതിൽ പത്ത് വണ്ട് ഒരു 50% 1 or 2% പത്ത് വണ്ടാറ് ബന്തോർ സൊസൈറ്റിയിൽ നല്ല ആൾ ആയിട്ട് ഇക്കാറ് பட் அத்த இது இல்லை சொன்னீங்க நீங்கள் ஏஜ் 18-19 யூ டோன்ட் எனி திங் அபவுட் த வேர்ல்ட் நீங்கள் ஒரு க்ரைம் ஆக்கிக்கிறார் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியூ மணி ஆர் நீங்கள் ஒரு என்வரன்மெண்ட் அங்கேங்கிற அவுத்துரு அப்பா குடிக்கிறா இல்லை எங்கள் உம்மா குடிக்கிறாரு இல்லை எங்கள் டிரைவர்ஸ் ஆகி திக்கிற இல்லை எங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மக்கமாருக்கு ஆர் கேக்குகில்லை அவுத்தர் நீ 9 o'clock பண்ணிங்க கேக்குகில்லை 10 o'clock பண்ணிங்க கேக்குகில்லை ஒலிம்பு 1 o'clock பண்ணிங்க ஆர் கேக்குகில்லை எத்தனை கண்டுக்கு பண்ண அவுத்துப்பா எத்தனை கண்டுக்கு பண்ண அவுத்துரு போ அங்கே என்வரன்மெண்ட் இருக்குது ஆ என்வரன்மெண்ட்ரு அங்களுக்கு ஆறு ஒரு ஃப்ரெண்ட் இல்லை முண்டோகும் ஸோ ஆ டைப்ரு ஆ டைம்ரு எங்களெல்லாம் ஆரட்டெல்லாம் முண்டித்து சரி எனக்கு காசு இல்லை நண்டுகிறேன் நண்டு முண்டுகாரு இல்லை ஒருத்த மோட்டிவேட் ஆக்குறா நோக்கலா இங்கே ஒரு க்ரைம் ஆக்கிங்க நிற்க ஒரு இத்திர லாக் தண்டு நிற்க ஒரு லைஃப் செட் ஆகும் நிற்க ஒரு முண்டு நான் உள்ள இல்லை நின்று நான் வச்சாங்க ஆஃப்டர் க்ரைம் அங்கே ஓடி போடுறார் தே எஸ்கேப் எங்கள் போயிட்டு குளிக்க முன்னார் அங்கே தத்தரா லைஃப் பர்பாதாயிருக்கு
0: எஸ் கண்டிப்பாக எப்போ நோக்கோ போயின்ட்டா எங்கே இப்போ நாங்கள் காலேஜில் நாங்கள் நோக்குறா எத்தனைமா பேரண்ட்ஸ் மாறு பாவா மக்களை கூட்டி கொண்டு வந்து ஒரு சீட்டுக்கு வேணாயித்து எத்தனைமா கண்ணுடு தண்ணிடுறேங்க இதை பேரண்ட்ஸ் மாறிக்க
2: எக்ஸாக்ட்லி
0: எத்தனைமா ஜாவும் போல் கஷ்டப்படுறேங்க இதை பேரண்ட்ஸ் மாறிக்கிறார் ஆ ஒரு காலேஜில் ஃபீஸ் கெட்டோக்கு அது எத்தனைங்க பேர்ப்பு இத்து பாட்டிடாருன்ட்டு நமக்கு நோக்கோ சாத்தியாவில் அப்போ மாதிரி எப்போ கூட தண்டு ஆ கஷ்டத்தை செல்லலை மக்கள்கிட்ட ஆ எங்கள் மக்க அதில் அர்த்தாக்குனா ஒரு நண்டு அப்பம்மா எந்த கொண்டுத்து காலேஜுக்கு சேர்ப்பாட்டின்றும் சொல்கிறேங்க ஆ ஒரு சித்திரன் அவன் மனசில் வரணும் அப்போ அவங்க இல்லை நண்டு அப்பம்மா எந்திரமா ஒரு ட்ரீம் வச்சுருக்கேன் ஆ ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக்குறது அது நண்ட கர்த்தவியா ஸோ நான் இங்கே வேண்டாத தெருக்கு போயிட்டு கண்டிப்பாக எங்கே கஷ்டம் நினைச்சனே காலேஜ் ஜீவனத்தில் பெடுக்கு தருக்கு போயிட்டு கண்டு பின்ன அவனுக்கு ஃபியூச்சருக்கு பாரி கஷ்டம்
2: இல்லை இப்போ ஈவன் லேபர் மோனுகு அவனுக்கு ரிட்டன் நண்டு மோனு அவ போயிட்டு லேபர் ஆக்கிறிஸ்ட் இல்லை
0: எஸ்
2: அவங்க நண்டு மோனு பர்ச்சித்து ஒரு கவர்மெண்ட் ஜாபா ஏன் ஒரு டேபிள் டெஸ்ட் ஜாப் எடுக்கிற ஒரு ஆசை அவனுக்கு சேம் அதே சொல்கிற மார்னிங் போண்டே அது என்ன சொல்கிறார் கல் எடுக்கிறே அது சொல்கிற ஆர்கிஸ்ட் இல்லை ஸோ அங்கே நீங்கள் நீங்கள் சொன்ன பல்லே கஷ்டாயித்து பயர்க்கு அர்ச்சித்து எந்த ஆயித்து அட்மிஷன் ஆக்க பண்ணார் ஆக்கி போய் நீங்கள் நான் எங்கே கல்ற ஒரு ஹோப்ஸுக்கு அர்ச்சி பலே ஈவன் சேம்வே இப்போ ஐஎஸ்ஆ கேஎஸ் ஆஃபீஸர் அவன் மூணு சார் அவனுக்கு இஷ்டம் இல்லை போய்த்தா லேபர்ஸ் வரக்குறே அவன் சேர்ந்து இமேஜின் இருக்கிறேன் நண்ட மூணு நான் கேஎஸ் ஐங்கு ஐஎஸ் ஐங்கு நண்ட மூணு இதுரே வெளியே அவன் இது எவ்ரி ஒன் அங்கே திங்க் ஆக்கித்தே மேலிடுறாரு அல்ல மக்கா மார்க்கு எந்த 80,000, 90,000, 150,000 அட்மிஷன் இடுறாரு அங்கே ஓன் இன்கம் பர் இயர் இருக்கிறமே 1.5 lakh, 2 lakhs பட் வேறஸ் ஃபீஸ் பர் இயர் அங்கே பே ஆக்கிறார் 1,50,000, 1,60,000, 1,80,000 எந்த நண்ட மூணு காலேஜ் போயிடா நண்ட மூணு பர்ச்சித்து நல்ல பண்ணுங்க நங்கள்ற வலிக்கல நங்கள்ற சிறிய ஒரு ரூம்ரு நாலு ஆள் இருக்கிற ரூம்ரு அவன் பர்த்து வந்தேங்க ஒரு நாலு ரூம் ஆக்குற செப்பரேட் செப்பரேட் வந்து ஆசைக்கிறவங்களுக்கு ஆசைக்கு தண்ணிட்டுற நாங்கள் மேலிடிப்பேன்
0: எஸ் ஓகே கண்டிப்பாக எப்போ நோக்கின்றா எங்கள் மக்க போக காரணம் ஒன்று உண்டு அங்கு மணி வேணும் பைசா வேணும்
2: பைசா வேணும்
0: பைசா வேணாயின்ட்டு கண்டாங்க இப்போத்தே டைமில் அங்கு நோக்கு போயிட்டாங்க வேறு வேறு திரும்ப உண்டு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு அது ஏ ஐ த்ரூ த்ரூவில் போஸ்டர் ஆக்கி கொடுக்க அத்தவா வீடியோ ஆக்கி கொடுக்க அத்தவா ரீல்ஸ் அதில் எந்திரா எங்க நீங்க வேறு வேறு ஷாப்ஸ் அதில் பற்றி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்க ஸோ இங்கே ஆக்கின்ட்டு கண்டாங்க மாத்திர அதுக்கே டிபெண்ட் ஆகிட்டு நீங்கள் காலேஜ் லைஃபும் கூட அதில் கஷ்டம் வரும் பட்டு நீங்களது ஆ ஒரு ஒரு ஒரு பாகத்தில் நீங்கள் அதில் சைட் ஐத்தி ஆக்கிட்டா நீங்கள் மணி ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறேன்
2: சி இப்போ வி ஆர் இன் அ டிஜிட்டல் வேர்ல்டு
0: எஸ்
2: இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஐத்து நீங்களுக்கு தேர் ஆர் 101 வேஸ் உண்டு ஆக்கோ எங்கேனமேனா காசாக்க தச்சுது ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் நீங்கள் சொன்ன போல் ரீல்ஸ் ஆக்கா எத்தனை லெக்சர்ஸ் உண்டு இது ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு அங்கே டீச்சிங் ஆக்குறா டியூஷன் தண்டார் எங்கே ஆன்லைன் டியூஷன்ஸ் மொபைல் எல்லாருக்கும் உண்டு இப்போ ஒரு நார்மல் சாதாரண ஒரு மனுஷனாக சொன்னேன் ஒரு ஃபஸ்ட் பியூ ஃபஸ்ட் இயர் டிகிரி ஜாயின் ஆகிறோம் அவன்கிட்ட ஐஃபோன் இல்லைங்க சாம்சங் இக்கே இக்கிற அவன்கிட்ட எங்கே நைத்து லோன் எடுத்துட்டு இஎம்ஐ எடுத்து எடுக்கிறாரு ஒரு வீடியோ ஆக்குறேன் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக்குறேன் இப்போ இல்லை எங்கள் வெப்சைட் லான்ச் ஆகப்பாட்டுரு இல்லை எங்கள் போஸ்டர்ஸ் ஆகப்பாட்டா எங்கேனா இது ஒரு காசு ஆக்கா பட் நாங்கள் நாங்கள் ஆல்மார்க்கு அதில் ஆக்கு இஷ்டம் இல்லை அவங்களுக்கு எங்க சொன்னீங்க ஷார்ட் கட் மணி ஈஸி மணி கொண்டு இப்போ நீ அதில் ஆக்கிங்கிற ஒரு நீங்களுக்கு ஒரு 10,000 or 15,000 கிட்டுரு தட்ஸ் எ ஸ்மால் அமௌண்ட் அவங்களுக்கு தே வாண்ட் 5 lakhs, 10 lakhs ஸோ டேட் எந்த ஒரு பண்ணப்போ ஒரு EFZ பைக்கர் வரணும் பண்ணப்போ ஒரு கயிறு iPhone 17 Pro இக்கணும் வாட்ச் ஆப்பிள் இருக்கணும் அங்கே இத்தி இதெல்லாம் சொல் போண்டார் சொல்கிறேன் பிகாஸ் திஸ் இஸ் அ ஷார்ட் ஷார்ட் கட் வே டு மேக் மணி
0: ஒரு ஷார்ட் டேர்ம்ல எங்கன மணியாக்க சொல்றா ஒரு ஆசைக்கு போயிட்டு ஈரூபத்தில் உள்ள அங்கேயும் குறைய
2: ஆக்டிவிட்டிஸ் பண்ணார்
0: எல்லாம் பெடுக்க அங்கே காலேஜ் லைஃப்ரமே பெடுக்காக்கிட்டு போண்டார் எத்தனை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நோக்கிறேன் மாத்திரம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அது கொந்தே ஆகல அங்கே ஆ டைமில் அது கொந்திக்கல அது ஒரு ப்ராப்ளம்
2: ரீசெண்ட்லி எனக்கு ஒரு கேஸ் கிட்டிருந்து நாங்களே ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் படுத்துற காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்வைசர் சொல்லலே காலேஜ்லேருந்து ஸோ ஆ ஸ்டூடெண்ட் சொன்னேங்க ஹி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் யூ மைட் திங்க் அவன் 90-95 ஸ்டூடெண்ட் பர்சன்ட் அவன் அங்கே ஸ்டூடெண்ட் ஆப் டெவலப் ஆக்கிறா
0: ஆப்
2: ஆ இட்ஸ் லைக் சிட் ஃபண்ட் ஆப் ஓகே அவன் எந்த சொன்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் 10,000, 5,000, 2,000 இட்றோம் நீங்களுக்கு நான் வித்தின் 6 months ஷேர் மார்க்கெட் ரேட் எடுத்து நான் நீங்களுக்கு ரிட்டர்ன் ஆக மாட்டேன் ஃபார் 6 months ரிட்டர்ன் ஆக்க சம் ஆஃப் த மணி கொடுத்தா அங்கே நீங்கள் நல்லா ஆக்க எல்லாரும் ஒரு இப்போ நீங்கள் ஒரு 10 கொடுத்தேங்க ஆ 10 இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆ அவன் காசு கொடுத்துடலாம் நாங்களுக்கு அவர் வந்து ப்ராஃபிட் அங்கே ஆக்கிட்டு ஹி ஹேட் குட் மணி ஹீஸ் ஆப் காட் ஃபேமஸ் எவ்ரி திங் நல்ல மங்களூர் எல்லாம் இதாக்கினான் ஃபஸ்ட் இயர் டிகிரி நான் சொல்கிறேன் செகண்ட் இயர் டிகிரி போய் அவனுங்க ஐத்து இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டுண்டலன்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு பைக் எடுத்தான் அதே காசுரே எக்ஸ்வைசட்ர காசு அது பைக் எடுத்தான் இதெல்லாம் ஆக்கிடல இந்நேரம் 1 BHK ஃப்ளாட் இருக்கலாம் ரெண்ட்ரு 2 BHK ஃப்ளாட் ரெண்ட் எடுத்தான்
0: ஓகே
2: காசு விட 6 காசு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி உண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டார்ட் ஆகிது கர்ச்சாகும் இப்போ அதே இந்த கிரீடி ஒர்க்காக காசு பண்ணிங்க பின் கிரீடி ஷூர் ஆகும் இல்லைல்ல அது நான் பின்னே அட்ஜஸ்ட் ஆக்கா காசுக்கு வந்து திங்காக்கி ஸ்டார்ட் ஆக்க அதே கணக்கில் ஒன்று ஒரு ஒரு ஐட்டம் பையாக்கும் ஸ்டார்ட்
0: போயேன்
2: உடைய காசு கொடுக்கவும் ஸ்டாப் ஆயிடுத்து ஆள் மாதிரி ஸ்டார்ட் ஆக்கார் கேட்கவும் இல்லை ரெண்டு காசு பண்ணலல்ல ரெண்டு ஆப்பில் நான் காசு இட்டு வண்டு 2 months ஆயிடுது 3 months ஆயிடுது 4 months ஆயிடுது வண்டு காணல காசு பட் உடைய வந்து கிரீடி ஸ்டாப் ஆகும் பண்ணல உடைய ஒரு ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஆக்கிவில்ல அவன் லைஃப்ரு எடுத்து போகும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிய அவளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஷூர் ஆக்கியா எல்லா லைஃப் வந்து அவன் லைஃப் ஃபுல் ஒரு ஹெவன் லைஃப் ஸ்டார்ட் ஆக்கிய உடைய எங்களுக்கு காசு பெச்சு அவடே பாக்கி ஆயிரு 6 months நோக்கியார் எல்லாரு லாஸ்ட்டுக்கு போய்த்து மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஆக்கியார் இங்கே நீங்கள் ஆயிரு நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் ஒரு கிளாஸ்மேட் ஒன்று சேம் இங்கே நான் ஒரு ஆப் ஆக்கிட்டு இங்கே நீங்கள் நாங்கள் மோஸ் ஆக்கிறேன்
0: ஓகே ஓகே ஓகே
2: நியரிங் நியரிங் வந்து 12 lakhs, 13 lakhs மணி மோஸ் ஆக்கிறோம் செகண்ட் இயர் டிகிரி ப்ரோ ஜஸ்ட் அவர் காசுக்கு அவன் எங்கே நாக்க சொன்னீங்க நீங்கள் திங்க் ஆக்குற ஒன்று விட்டாலே சி டிஜிட்டல் வேர்ல்டு இஸ் நாட் வேர்ல்டு வேர் நீங்கள் குட்ஸாக போவா பேட்ஸாக்கா ரெண்டு சைட்ஸாக உண்டு நீங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்கிற டிஜிட்டல் வேர்ல்டு பண்ணால் இப்போ நாங்கள் எந்த வே நாக்கான்னு நாங்கள் எங்கே காசாக்கா இப்போ நீங்கள் சொன்ன போல பட் தேர் ஆர் 2 ways ஆல்சோ யூ கேன் கோ இன் அ குட் வே யூ கேன் கோ இன் அ பேட் வே திஸ் கை இஸ் அ இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ ஹூ ஸ்கோர்ஸ் அபவுட் 90 வென்ட் இன் அ பேட் வே
0: பட் இங்கு அவன்ட்ட ஆ ஒரு இது வேணிங்கிறது என்ன சரி அவன்ட்ட ஒரு ஒரு எந்திரி சொல்கிறேன் அவன்ட்ட இல்லை ஒரு இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்கோ இத்தனை ஆக்கின்ற கரண்டா கஷ்டம் அதுவா இங்கே போயின்னு கரண்டா இது பாரி கஷ்டம் சில்லறங்கிறது ஒரு இது வேணிந்து அவன்ட்ட ஒரு பட்ஜெட் ரூபத்தில் உள்ளங்கிறது ஒரு மாஹுல் வேணிந்தங்கு நல்லிந்து
2: அது நாங்கள் சொல்றாரு இப்போ இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள்ட்டமே நாங்கள் எங்கே நீ பண்டுகும் தெரியல நாங்கள்ட்ட 1 crore பண்ணுங்க நாங்கள் அப்போ திங்காக்கறாரு ஒரு 1 crore பண்ணுறாரு இதுக்கு எங்கே ஜண்டு கோட்டி ஆக்காந்து பண்ணு தலைக்கு அது ஒரு கிரீடி அது அங்கே கண்ட்ரோல் ஆக்கிற நாங்கள் மெரிக்கு பின் ஏஜ் தெரியாது எங்களுக்கு
0: 18-19
2: பட் 18-19 ஏஜுக்கு நீங்கள் கையில் ஒரு 10 lakh பண்ணுங்க அட் த ஏஜ் ஆஃப் 18 நீங்களுக்கு எந்த வரும் யார் அப்போ நண்டு ஏஜ் 18 நண்டு செங்க மாதிரி இடத்துல காசுல நண்டு கை உண்டு நான் இதுக்கு டபுள் ஆக பாட்டாலே நக்கு நண்டு ஸ்பெண்ட் ஆக்கல லைஃப் நான் நண்டு செங்க மாட்டை காட்டலை நான் காரு பண்ணேன் பைக்கரு பண்ணேன் அங்கே போயிட்டு இதெல்லாம் போண்டு
0: ப்ராப்ளமும் அவரு உண்டு எஸ் கண்டித்தமாயிட்டு இனியும் கூட சர்ச்சாக்கோ இல்லைங்கிறது எதிர விஷயத்தில் சும்மே உண்டு ஸோ கண்டித்தமாயிட்டும் கூட நாங்கள் முண்டு இதுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு சிறிய ஒரு விராம ஒரு பிரேக் இருந்துட்டுள்ள அதில் பின்ன காரியக்கிரமம் முந்து வரையிறு ஸ்ரோத்ருங்களே நீங்களும் கூட கால் ஆக்கித்து நீங்களே அபிப்பிராய அனுசிக்க எந்த நினைச்சாங்க கண்டித்தமாயிட்டும் கூட சொல்ல 6364204949 ஒரு ஒரு கால் வந்துட்டு ஆரண்டு கேட்கலாம் ஹலோ ஹலோ ஆ ஹலோ ஹலோ ஆ ஹலோ
1: காலேஜ் போயங்க நல்ல மாட்டு ஒரு அபிப்பிராயம் சரியாக்கி
0: பின்ன
1: இப்ப யாரத்தோ காண்டிருக்கேங்க அப்பவும் வந்துட்டு அவரு உள்புண்டாரு அட்மிஷன் அப்ப நீங்க சொன்னாரு அப்ப அங்கே நோட் ஆக்கிட்டு அதனால செப்பரேட் ஆக்கிட்டு காலேஜ் படிப்பாட்டுறதால நியந்த மக்களோட சேராதவாள் ஆகக்கூட நல்லமான நல்ல அபிப்பிராயம் கான்டாக்ட் சர்டிபிகேட் பிரதி ஒரு பக்கம் வேணும். அதான் இப்போ கான்டாக்ட் ஆனால காலேஜ் பணம் இட்டுட்டு அது எல்லா மக்கள் ஹலபாவில் இருந்தா எங்க வேற தெருவில் சமாக்கோ ஆவோட சான்சஸ் உண்டான்னு ஒரு விஷயம் வேணும்.
0: ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் கால் பண்ணிக்கு. எஸ் நாங்கள் எச் முகமது வேணூர். ஸோ அதில் ரெண்டு பிரச்சனை நல்ல இம்பார்ட்டண்ட் பிரச்சனை இதுக்கிறேன் அதில் கேட்டது. ஒன்று நாங்களுமே கோவமுறை எத்தனமாஸ் இன்ஸ்டிடியூஷன் உண்டு காலேஜஸ் உண்டு எந்த நாங்கள் அதுக்கு போண்டது நல்லமா அதுவா வேறு எல்லா வெரைட்டி வேறு வேறு காலேஜஸ் உண்டு அதுக்கு போண்டது நல்லமான்ட்டு சொல்கிறேன். கிட்ட ஒரு பல கையில் கேட்குறோம் மேங்களூர்ல எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல எஜுகேஷன் கெட்டுன்ட்டு சென்னைக்கு. ஸோ அதில் நாங்கள் ஃபைண்ட் அவுட் ஆகிது ஆறு ஆறு சென்னுதான் இல்லை நாங்கள் நோக்கினா இது நாங்கள் அவர்த்தக்குரிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகிங்க அதுவா அவர்த்த பக்கிய சும்ம பாசிட்டிவ் கமெண்ட் சிக்கிறது. ஸோ அங்கே இதில் நோக்கி இது போண்டது
2: சின்ன போயிங்க நகல்ற கவுமுறை ஆள்மாரு நான் நகல்ற கவுமுறை சொன்னோம்ல நாங்கள் நகல்ற கவுமுறை ஆள்மாருக்கு இன்னொருத்தா கவுமுறை காலேஜ் போயிங்க சம்வேர் அவுட் ஆஃப் 100% எந்த சொல்லல அவுட் ஆஃப் 100% ஒரு 60% நான் சொல்லியிருக்காள் போயிங்க எத்தனாமா சேஞ்சஸ்
0: பண்ணிட்டு ஷுவர் கண்டிப்பாக
2: ஒரு டிசிப்ளின் ஒரு சொன்னீங்க அங்களுக்கு ஒரு இது இல்லை ஃப்ரீடம் இல்லை அங்கே ஒரு தலைக்கு இது இல்லைல்ல இது இன்னொருத்தர ஹோம்ரா காலேஜ் அவடே போய்ங்க அங்கே அத்திர பேர்ல எக்ஸெப்ட் ஆகல அத்திர பேகாங்களுக்கு விட்டல அத்திர பேகாங்களுக்கு மாஃப் இல்லை அங்களுக்கு கரெக்டு அட்டெண்டன்ஸ் பண்ணார் கரெக்டு சொராக்குறார் கரெக்ட் லைன் இருக்கிறார் நாங்கள ஹோம்ரா காலேஜ் போய்ங்க நாங்களுக்கு ஒரு இதை ஒரு பச்சல் வேலை எந்த விடல தங்களோட மேனேஜ்மெண்ட் அல்லல நாங்கள் போய்த்து உண்டா ஒர்க் அவரும் போய் தவிட உள்படுறார் இல்லைல்ல இன்னைக்கு கொந்துண்டலாம் நாங்களுக்கு சமுதாயம் அங்கே நம்ம இல்லல ப்ளீஸ் இதாக்கு இப்போ என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு சார் அவரு நாங்கள் ஹோம் ரெல்லு நாங்கள் இதாக்க மாஃப் ஆக்க அந்த வரும். ஸோ அது யாருக்கு எஃபெக்ட் ஆயிடுது ஸ்டூடெண்ட்டுக்கு எஃபெக்ட் ஆயிடுது. ஸோ கம்ப்ளீட் 100% சொல்லல சம்வேர் கோயிங் டு அதர் இன்ஸ்டிடியூட் மிக்ஸ் சென்ஸ் ஆல்சோ ஒரு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் படிப்பாட்டுறாரு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட் கொண்டவர் நீங்களுக்கு நீங்களுக்கு ஒரு ஆள்மாரி எங்கே என்ன கொண்டவர் இன்னொன்று ஹோம் ரே
0: ஓகே எஸ் பின்னும் அதில் அதே நாங்கள் அவட சொல்ல போயிட்டு கனட்டா ஏது எஜுகேஷன் நல்ல இதுக்கு. ஸோ அது நமக்கு நோக்க ஒன்றாமத்தது ஜெண்டாமத்தது நீங்கள் சொன்ன போலமே எஸ் என் சொன்ன கனட்டா நங்கோட டிசிப்ளின் ஆகிட்டுக்கோ கொரிய விஷயத்தில் நமக்கு ஒரு மெயின்டைன் ஆக்கோ கிட்டுரு நாங்களே ஒரு லைஃப்ரு எங்கே மெயின்டைன் ஆக்க சேர்ந்து அது கொரிய காலேஜஸில் நமக்கு நல்ல டீச்சிங் கிட்டுரு. ஸோ அதில் நாங்கள் டிபெண்ட் ஆகிட்டு நாங்கள் போண்டதும் அது ஹையர் அது அங்கங்கு புட்டது ஸ்டூடெண்ட்ஸ் மாருக்கு மாத்திரமா எல்லாம் நாங்களே ஒரே ஒரு குரூப் இன்னே சந்தர்ப்பத்தில் அவடேந்திர அவர் அது இனியும் கூட ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிட்டு போண்டோம் அது வந்து நமக்கு நோக்கா பின்னொன்னும் அயல் சொல்றேந்திரிச்சேன் கொரியா பேரண்ட்ஸ் மாரு கண்ணர் தண்ணிட்டு திக்கிறாரு அங்கே பண்டாரு அங்கே இல்லை அங்கே செப்பரேட் ஆக்கிட்டு கொடுக்குறதும் கூட கஷ்டம் அவர் எஞ்சது இங்கே ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் பண்டங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாறாது அவன் பெடுக்க அவன் நல்லமா நமக்கு கொந்தாவில் அது பின்ன கொந்தாவர் ஹெஜ் சஜ்ஜனர சங்க ஹெஜ்ஜேனு சவிதன்
2: அங்கே அது எந்த தோணுடா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வித் அ மார்க் ஆஃப் 90 ஒரு 80 பண்ண அவனுக்கு அவன் அம்மா உமா பாப்பா புல்படுற வேண்டாம் அவனுக்கு எங்கே நைத்து அட்மிஷன் கிட்டு ஸ்டூடெண்ட் வித் மார்க் 50, 35, 36, 40% பண்ணவங்க அப்பா வந்து உமா பாப்பா புல்புலாடுறார் ரீசன் ஒரு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பெல்லி பெல்லி காலேஜ் போயிட்டு அவடே புல்புட்டீங்க அங்கே தே டிபெண்ட் அப்பான் கார்பரேட் வேர்ல்டு அங்களுக்கு காசு இம்பார்ட்டண்ட் அங்கே புல்புட்டு நோக்கில் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் நாங்கள் இப்போ சொல்கிற சவுத் கேன்ரா காலேஜஸ் ஆர் ஆர் குட் நீங்கள் பெங்களூரில் போயிட்டு புல்புட்டீங்க அங்களுக்கு எக்ஸ்வைஸ் தட் அங்கே கேர் இல்லை நீங்கள் ஒரு டியருக்கு ஒரு வேல்யூ ஆகலை ஊடே சவுத் கேன்ட்ரா இங்கிலீஷ் காலேஜ் எங்களுக்கு தல இது இருக்கு இல்லை பாபா அவன் புல்புட்டு இல்லை நாங்கள் எங்கேனா ஒரு அட்மிஷன் ஆக பாட்டா இருந்துக்கிறேன் எங்களுக்கு வேற படுத்து போய் அதெல்லாம் இல்லை ஓடேஸ் இல்லாது பின்னொரு 85 or 90% பண்ண அவனுக்கு காலேஜ் பிரிச்சுட்டு தாண்டார் சீட்டு புல்புட்டு இருந்துக்கு பாபா நண்டே காலேஜில் பாடி நின்று பத்து கோலாக்குறாரு டெய்லி நீங்களுக்கு 95% பண்ணுறாரு நாங்கள் நீங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் தண்டார் நீங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தண்டார் நாங்கள் காலேஜ் ஆனார் வந்து சொல்கிறார் காலேஜ் மாறு எத்திர பில்லே காலேஜ் கட் ஆகும் கால் ஆக்குறான் நீங்களுக்கு பிகாஸ் ஆஃப் வாட் நீங்கள் ஸ்டூடெண்ட் மார்க் எடுத்துருவாடு அது மேட்டர் ஆகும்
0: எஸ் எஸ் எஸ் ஸோ இதெல்லாம் நமக்கு நோக்க கிட்டுறேன் கேட்டது எஸ் நாங்களே முகமது வேணூர் ரயில்வே காலுக்கு பிரச்சனைக்கு குறியா உத்தர கிட்டு திக்கொண்டு கூட நான் பேர் இருக்கிறேன் ஸ்ரோத்ருங்களே ஒரு சிறிய ஒரு விராமம் அதில் பின்ன காரியக்கிரமம் முந்து வருகிறது கேட்டுக்கிறோம். இது ரேடியோ சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன.

0: விஷயத்துறங்களை கேட்டுள்ளார். இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சி முன்னே முண்டியன்றோ நான் நீங்களும் ஆர்ஜே சேஃபில் குத்தார். ஸோ அதே போல நாங்களொட்டிக்க செயின்ட் அலோஷியஸ் காலேஜில் ஸ்டாட்டிக் என்கேஜ்மெண்ட் ஆஃபீஸர் ஆகித்துள்ள உமர் ஏல் நாங்கள் ஒட்டிக்கொண்டு. ஸோ அதே போலமே காலேஜ் லைஃப், ஸோ அவருத்தேக்குரிய விசாரங்க, ஸோ அதே போலமே கேம்பஸில் பின்ன ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி எங்கே நிற்கணும், பேரண்ட்ஸ் மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி கோஆர்டினேஷன் எங்கே நிற்கணும். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டதில் கொரிய சிறிய விஷயத்தில் நாங்கள் பழக்க வரஞ்சோன்ட்டுள்ள எஞ்சதுங்கே நாங்கள் கோர்ஸுற பக்கிய நாங்கள் பில்லுதுற பக்கிய அதர் பக்கிய நாங்கள் பழக்க வர்றதுன்ட்டு யாரா இது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சிறிய விஷயத்தில் கூட தெரு தப்புற சாத்தியத்தைக்கிற ஆ சிறிய தப்பு ஏது. ஸோ அதர் பக்கிய திக்கிற நாங்கள் என்று பழக்க வரஞ்சோன்ட்டுள்ள எஞ்சதுங்கு ஒரு சிறிய ஒரு இன்சிடென்ட்மே வரும். ஸோ அங்கே மைண்ட் செட்டப்பு சேஞ்ச் ஆகும், ஒரு சிறிய ஒரு விஷயமே வரும், அங்கே மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு சேஞ்சஸ் ஆகும் கூடமே வரும். ஸோ இங்கே கொரிய விசாரங்க ஏதுன்ட்டு அதர் பக்கியமே நாங்கள் பழக்க வரஞ்சோன்ட்டுள்ள எஞ்சதுங்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜிலே பிரவேஷ ஆக்கியால் பின்ன என்ட்ரி ஆக்கியால் பின்ன அவனு கம்ப்ளீட் ஆயிட்டு அவனு காலேஜிலே லைஃப்பில் எந்திரல்ல அவனுக்கு நல்ல நல்ல சவலை திக்கிறாதர். ஸோ அதில் சதுப்பயோக ஆக்கணும், ஆ அவகாசத்தை சதுப்பயோக்கணும். அவன் பின்ன காலேஜ் புட்டு தாயில் பின்ன அவன் நல்ல ஒரு லைஃப் லீட் ஆகும்னு சொல்கிறேன். கேத்தோ ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் லைட்டுக்கு ஒரு காரியக்கிரம நாங்கள் பெய்ச்சோன்ட்டுள்ள அதற்குரிய விஷயத்தில் நாங்கள் பழக்க பறிஞ்சோன்ட்டுள்ளோம். உமர் சார், இப்போ நமக்கு சாதாரண இது நமக்கு காலேஜிலே ஜீவனத்தில் நமக்கு நோக்கோக்கு சாத்தியம் வரும் கொரிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்போ இப்போ முன்னலெல்லாம் இல்லாத முன்னலெல்லாம் நாங்கள் காலேஜ் போன்ற டைமிலும் கூட நாங்கள் அத்தருமே ஸ்ட்ராங் இருந்தேன். ஸோ அத்தருமே நாங்களுக்கு லெக்சர்ஸ் மாதிரி அடிம்பூந்தோன்ட்டிருந்து எல்லா பெத்தத்தை ருச்சியும் கூட நாகர பெத்தத்தை ருச்சியும் கூட நமக்கு கிட்டிரு. ஸோ அது எல்லாம் கிட்டிரு. பட் இந்த டைமில் அது அங்கே ஆகல. ஆயங்கும் கொரிய மக்கள் சிறிய விஷயத்தில் ஸ்ட்ரெஸ், மொபைல் இப்போ ஜாஸ்தியத்து யூஸ் ஆகிக்கின்றோம் ஓகே, அதிலும் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணதும் கூட இப்போ ரிசர்ச்சும் கூட சொல்கிறோம், அது வேறு விஷயம். ஆயங்க வேறு வேறு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு அதுவா எந்திராயும் ஒரு விஷயத்தில் சிறிய மனஸ்தாபம் வந்து சூசைடு. ஸோ இங்கிறது நமக்கு இப்போ பிரக்கரணம் ஜாஸ்தியாகிட்டு கண்டுட்டு. ஸோ ஈ காலேஜ் லைஃப்பில் ஈ ஸ்ட்ரெஸ்ஸில் நாங்கள் எங்கே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறேன் கேத்த ஒரு விஷயத்தில் எந்திரிச்சு சொல்கிறேன்.
1: இப்போ என்னங்கள்ற மக்கமாக இருக்கு அப்பா அம்மா ஒரு என்னங்கள்ற பூ வலே அவங்களுக்கு இதாக்குறார் டெவலப் ஆக்குறார் அவங்களுக்கு அடிக்கல அவங்களுக்கு எந்த ஜோர் சொல்லி இல்லை அவங்களுக்கு எந்த அவன் எக்ஸாம்பிள் வந்து அப்பாட்ட சொன்னீங்க அப்பா எனக்கு ஒரு 500 ருபீஸ் வேணும் சொன்னீங்க அப்பா அப்பாமே அவன் அப்பாட்ட காசு இல்லை ஒரு திங்காக்கு ஒரு 400 ருபீஸ் உண்டு ஒரு சங்கை கோலைக்கு சொல்றாரு நான் நீங்கள் நாலு காசு தண்டாவா எனக்கு ஒரு 100 ருபாய்டுன்னு சொன்னு அவங்க தண்டார். அப்போ எந்த ஒரு அவங்களுக்கு ஈஸி வே எல்லாம் ஈஸி கிட்டுண்டு திங்ஸ் எந்த அவங்களுக்கு கஷ்டமே குந்தில லைஃப்ரு. ஸோ ஆ டைப்ரு ஆல்மா இருக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க எங்கே அவரு இமேஜின் ஈவன் காலேஜ் போண்டார். இப்போ காலேஜ் போயப்போ டீச்சர் லெக்சரர் பனிஷ்மெண்ட் தந்தான் ஒரு இது தந்தான் அப்பா மீன் லெக்சர் அகேன்ஸ்ட் பிளானிங் ஆக்குறேன் ஈ லெக்சர் நக்க எந்த தந்தான் நான் அப்பா அம்மா சொல்லல எங்கள் எந்த பெல் இதா வாங்க நீங்கள் அங்கே எங்கேஸ்ட் பிளானிங் ஆக்குறேன் இனே ஜாஸ்தி சொன்னீங்க அங்கே ஜாஸ்தி ஃபைட்டிங் ஆக்கிங்க அவங்களுக்கு பெருத்துக்கு பேர் படிக்காக்குறேன் இல்லை அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவன் அடிச்சா அவன் அதாக்கியா இதாக்கியா அதெல்லாம் ஆயிட்டு நாங்கள் ஆல்மார்க்கு கொண்டாட்டாக இருப்பான் அடிக்கும் இல்லைல்லே அது ஈஸியாகிரு படிக்கல அவனும் அவனு எந்த ஃபியூச்சர் பிளான் இல்லை மெயின் ப்ராப்ளம் உடைய அவர் இதெல்லாம் சொன்னீங்க அவுத்துரு நீங்கள் அவுத்துறதில் ஸ்ட்ரிக்டாயிங்கு எவ்ரி திங் வில் ஒர்க் அவுட் குட்.
0: நாங்கள் அதுக்கே சொல்கிறேன் அகமே சுருத்தோ பாட்டுசாலையான்ட்டு சந்து
1: எக்ஸாக்ட்
0: சொல்லிங்க அவுத்துலே அதர் பக்கே நாங்கள் தெல்லு கொடுக்கணும் இப்போ நோக்கிறோம். இப்போ சிகரெட்டு நாங்கள் பிஸி என்ன பட பழக்க வரஞ்சோன்ட்டு இருந்தேன் அபேந்திராக்குற மோனு ஒரு சிகரெட் எடுத்தம்பா மோனு அப்படியே எடுத்தம்பா ஈ கிடாவுக்கு இதாகிறோம் என் சேர்ந்து இங்கே குத்துவாலை ஒன்றும் அப்போ இங்கே பலிச்சொன்னு போக இங்கே விட்றல இது எந்த ரைட்டிக்கு அவனு ஒருத்தர் ஜெண்டு பக்கம் ட்ரை ஆக்கி ஈ ட்ரை ஆக்கி லாஸ்ட் அவனும் கூட அதில்
1: போண்டான்
0: அதர் பேர் உள்ளே போண்டான் பின்ன பின்ன அவனுக்கு ஆ சிகரெட்டு இது ஸ்டாப் ஆயிடுத்து பின்ன பின்னொரு தெருவில் பிடிக்கிறேன். ஸோ இங்கேனமே ஐத்திக்கிற ஆள் மர பதிலாகிறோம் பின்னொன்றும் இது ஒன்றும் ஆயிட்டுருக்கிறது ஜெண்டாமத்தது டீச்சர்ஸ் மாறு லெக்சர்ஸ் மாறு உஸ்தாது இங்கே எல்லா விஷயத்தில் கூட மக்கள் எதிரில் பரையிறோம்
1: அப்பா
0: நேபர்ஸ் மாற பக்கியம் கூட மக்கள் எதிரில் பரவாயில்ல ஈ மக்களுக்கு ஓ அங்கே இங்கே இங்கே இங்கே
1: அதே ஃபாலோ இங்கே
0: இதே ஃபாலோ ஆக்கிட்டு போண்டார் ஆ மக்களை மனஸ்தித்தி கூட அதுங்க அங்கேனமே போண்டுட்டோம். ஸோ நாங்கள் எப்போத்துக்கும் கூட இன்னொராளோட பக்கிய பழக்க வரட்டு மாப்பிள்ளை பெஞ்சோம் ஏதோ ரூமில் தைச்சது நாங்கள் பழக்க வரஞ்சது மக்கள் குந்தாவத்த ரூபத்தில் ஆக்கின்றாய் மக்கள் எதிர குந்தைக்கல மக்கள் அங்கே அங்கே இதில் போண்டார். ஸோ இங்கத்துக்குரிய சிறிய தப்புங்க இதெல்லாம் சிறிய தப்புங்க நாங்கள் ஆக்குற நங்குந்தாவில் இது பெல்ல தப்புக்கு காரணம் வரும் பெல்லது அடிச்சங்கு கொந்தெங்கு அத்தவா மோசாக்கி இதே பெல்லதுன்னு நான் நிற்கிறேன். பட் நாங்கள் சிறிய நிர்லக்ஷாக்குறங்கிறது சிறிய தப்புங்க உண்டு இல்லை அது பெல்லதை டிக்கிறேன். ஸோ அதில் நாங்கள் நோக்கில்லை எந்திரிச்சல்றாங்க
1: பேசிக்கலி நீங்கள் சொன்ன போல எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது அவுத்துறையுமே ஸ்டார்ட்
0: ஆகும்.
1: நீங்கள் அவுத்துற இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரூம் எதாச்சு முன்னேங்கு மக்கா மார்க் கொந்தில்லைங்கு அவங்களுக்கு எந்த விஷயம் கொந்திக்கல. அப்போ நாங்கள் எதிர லெக்சர் டீச்சர்ஸ் மார்க்கு உஸ்தாத் மார்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு லெக்சரை சொன்னேன் இந்த நீ எந்திரலா நீ படிக்கல நீ அவுத்துற போயிட்டு இது பனிஷ்மெண்ட் எடுத்ததா அப்போ அவுத்து பண்ணா இப்போன்னு இப்போ எக்ஸாம்பிள் ஒன் மூணு பண்ணி சொன்னேன் பட் அப்பா எந்திர அப்பா நான் லெக்சர் மாதிரி இங்கே நீங்கள் ஆக்கிறாரு அப்போ அப்படி சொல்லணும் இல்லைல்ல மோனே நின்று தப்பிக்கு நீ படி கரெக்ட் போயிட்டு நோக்கா இல்லைங்க நான் நாலு பண்ணேந்து சீதா பந்த அப்போ காலேஜில் கேட்குறேன் ஓக்கா நான் மூணு தப்பாக்கிறா ஓக்கா ஆயிடுத்து நான் இதாக்க சரியாக்கேன் அதிரு பதில் தச்சிருந்தீங்களே சொல்றீங்க இல்லல லெக்சருக்கு எந்த கொந்திக்கிறி நீ டென்ஷன் ஆக்காண்டல நான் உள்ள ஒட்டிக்கு நின்று நீ எந்த ஆகல அதெல்லாம் பனிஷ்மெண்ட் ஆக்காண்டா நான் பந்து முடி நெக்ஸ்ட் டே எந்தாக்குறாரு அப்பா பண்டு மக்க வாட்டுக்கு பந்து அதே ஸ்டூடெண்ட்டுக்கு கிரிக்கிறாக்குரு லெக்சர் எதிரும் இப்போ ஸ்டூடெண்ட் சைடு நின்று லெக்சர் எதிர் வச்சிரு அப்பா ஈ சைடு வச்சிருக்கு அப்பா லெக்சருக்கு சொல்றேன் நீங்கள் எந்த நண்ட மூணு இதாக்கி நீங்களாம் ஆர்வம் நண்டே மூணு சொல்லுகோ இது நான் ஃபீஸ் பே ஆக்கிற காலேஜுக்கு நீங்கள் அங்கே சொல்லுகோ இல்லை அது இது அப்போ மூணுக்கு எந்த ஒரு நான் எந்த தப்பாக்கிங்க நண்ட அப்பா ஒரு பண்டு சப்போர்ட்டுக்கு நண்ட அப்பா பண்டு சப்போர்ட் அது இப்போ கொந்தோடல அவன் எப்போ பெல்லே கிரைம் ஆக்குறா அப்போ எந்த அப்பா போய் தவிட கோட்டுற தச்சு தைக்கிறாரா அப்போ ஒரு செங்கேரி விஷயம் அது செங்கேரி விஷயம் அது அப்போ அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஷே நான் ஆ டைம் அவனுக்கு அங்கே சப்போர்ட் ஆக்கிலங்கள் இப்போ சரி அவன் தவணது
0: எஸ் ஓகே ஒரு ஆள் மெசேஜ் ஆக்கிரு சாதிக்கு ஏழு உள்ளால் தைட்டி கொண்டு உள்ளாலன்ட்டு மெசேஜ் ஏழு சொல்கிறோம் இன்டர்வியூ பாரி நல்ல ரூபத்தில் வந்துட்டுண்டோ ஆயங்க நாங்களே கம்யூனிட்டர் ப்ராப்ளமும் காலேஜில் நின்றுத்து எல்லாம் கூட லாங்குவேஜ் பேரியே முன்றோ இதில் ஒரு ப்ராப்ளம்ட்டு சேர்ந்து இந்த மெசேஜ்
1: எக்ஸாக்ட்லி நான் அது இப்போ சொல்லுகிறேன் அது விஷயம்
0: நல்ல இது விஷயமா
1: விஷயம் நல்ல விஷயம்
0: நாங்கள் சாதாரண காலேஜில் நோக்க போயிட்டு இப்போ முகமது வேணர் கூட அதே பழக்கம் கேட்டது நாங்களே காலேஜ் இதேமா அதுவா பின்னொரு காலேஜ் அதுவும் நாங்கள் போகின்றது எனக்கு நல்லமான்ட்டு நாங்களும் காலேஜ் போய் பின்னொரு ப்ராப்ளம் இது எப்போ நோக்கி எனக்கு இங்கிலீஷ் முண்டு இல்லை இதே
1: பேரியர்
0: இது லாங்குவேஜ் முண்டி முண்டி முண்டி முடித்து மக்களுக்கு பின்ன இன்டர்வியூ அட்டெண்ட் ஆகும்போது கேட்டிக்கிற ப்ராப்ளம் எந்த கொந்தாவில் இங்கிலீஷில் ஓ இங்கிலீஷில் பழக்க வரையும் இல்லை இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஆகணும் எங்கே நாக்குறேன் கொந்த இல்லை
1: நீங்கள் அது சொல்லாரு தேர்ட் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட் அவன் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிடுச்சு நான் ஆஸ் எச்ஆர்

0: காலஜி என்ன காரணம் யானை தெரித்து மித்த தீவோடு ஆண்டு போன்றும் லகாடி ஆண்டு தாதம புண்ணிய படல புள்ளிய குரு லக்குதானி பயிலோ திருக்கோந்து வரத்தான்னு போயினி பண்ணாக ஈத்து பொறுத்தாங்க மாத்தாவ தூவடத்தே வேட்ட ஏறு உள்ளது வேலை நக்கு வேலை சொல்லி பூஜை அக்கட என்ன புட்டா புட்டா அஞ்ச பண்ண வத்தது பொருளுடைய மீய தெய்வ தேவரை கொஞ்சி சுடர மொத்தம் தீய உலாய் போய் வெச்ச வெச்ச கஞ்சி லைத்துன்னு காயம் வந்துதான் சாட்டின் லைத்துன்னு கொடைக்கிறான்
1: ஆட்டிக்கேது தூக்கா யாரும் பாத்து யானை போட்டு

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துள்ள நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், ஆன்சர் ஆக்கோகில்ல அதுக்கு, நீங்கமே அதுக்கு ஆன்சர் ஆக்கோகுல. செல்ஃப் மனசுல ஆன்சர் இருந்து நிறுத்தி, ஆன்சர் சிம்பிள், எஸ் ஆர் நோ. ஆ க்வெஸ்சன் பண்ணி நீங்க அது அனலைஸ் ஆக்கி, தங்கந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அனலைஸ் ஆக்கித்து, அது எஸ் ஆ நோ மாண்டு திங்க் ஆக்கித்து, ஆனஸ்ட் ஆயிது ஆன்சர் ஆக்கோரு. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டு யூ கிளிக் செல்ஃபி வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்க நீங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டு அல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டா செல்ஃபி எடுக்கிறாரா? க்வெஸ்சன் நம்பர் டூ, டு யூ கிவ் யுவர் ஃபோன் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாம் ஃப்ரெண்டுக்கு நீங்கள ஃபோன் கொடுக்குறாரா? வந்து கேட்டீங்க, லாக் ஓப்பன் ஆக்கித்தா ஃபோன் கொடுக்குறாரா? க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, டு யூ கிவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் ஆர் கிஃப்ட்? நீங்களும் ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாரா, சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா? இல்லை எங்கே அங்கே தாட் பண்ணா கிளியராக கொடுத்துருங்க, அங்கே ஒரு தாட் இந்த இங்கே கொடுக்கணும், நண்ட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும். இது எல்லாத்து க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆக்கியங்கு அல்லது நீங்கள் அங்கே நிறுத்தங்கும், எஸ் ஆ நோமா திங்க் ஆக்கித்து இடுவார். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், டு யூ ஆஸ்க் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு சூஸ் அன் அவுட் ஃபிட் ஃபார் யூ ஆர் ஆஸ்க் தி ஒப்பீனியன்? ஒரு ஷாப்பிங்கு போய்த்து நீங்கள ஃப்ரெண்டை வீழ்ச்சி போய்த்து, நக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆக்கு ஷாப்பிங் ஆகும், நக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆக்குன்ட்டு அவனோட சென்றுறாரா, அல்லைங்க நீங்கள் ட்ரெஸ் இட்டு எங்கே காண்டுன்ட்டு அவனுடைய ஒப்பீனியன் எடுத்துறாரா, அல்லைங்க அங்கே எடுக்கிறாரா? Do you hang out with your best friend or friend? Parthu pondara, chutrara, meet avrara? Question number 6. Do you joke or share laughter with your best friend? Joke akrara, chirchitte, andor mahol ishtapadrara, akrara, endayengum? Yes or no, think I get answer akor. Do you share a meal with your best friend? Chenengi yodem food thinno pondara, edem pudhi cafe open air bidiyeng, adu poi thinno pondara, andor plan ikra, alleng konthu thinrara, பார்சல் பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்களோ பிரதர் ஆர் சிஸ்டர் ஒட்டிக்க செல்ஃபி எடுத்துறாரா? ஃபங்க்ஷன் ஐ திக்கு ஜஸ்ட் போஸ்ட் ஆகிற ரீசன்கள் ஏன்னா ஒரு எல்லாரும் சரி யார் ஒரு செல்ஃபி எடுத்தாரா? டு யூ கிவ் யுவர் ஃபோன் டு யுவர் சிப்ளிங்ஸ்? எல்லாங்க மூத்தங்க ஃபோன் கொடுக்குறாரா? டு யூ கிவ் யுவர் சிப்ளிங்ஸ் அ சர்ப்ரைஸ் ஆர் அ கிஃப்ட்? சிப்ளிங்ஸுக்கு எல்லாங்க மூத்தங்கு சர்ப்ரைஸா அல்ல கிஃப்ட் கொடுக்குறாரா? எப்போ நிறுத்திதாங்க இருந்தாரா ஒரு சர்ப்ரைஸ் ஆக்கணும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கெப்பாசிட்டின்னு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மனசில் தாட் ஆகி உண்டா எனக்கு நீங்க கொடுக்கணும். Do you ask your siblings? நீங்கள் சிப்ளிங்ஸ் இட்டா நீங்கள் ஷாப்பிங் பில்ஸ் போய்த்து ஏதோ ஒரு ட்ரெஸ் செலக்ட் ஆக்கோக அல்லைங்க அவட ட்ரெஸ் பர்ச்சேஸ் ஆகிது எங்கே காண்டுன்ட்டு ஒப்பீனியன் கேட்டாரா? ஷாப்பிங்லும் ஆவு எடுத்தோ பந்தாயங்கும் ஐத்திக்கு அவுத்துலு எனிவேஸ் அங்கே ஒப்பீனியன் கேட்டுறாரா இது எங்கே காண்டு இது ஓகேமா ஒப்பீனியன் கேட்டுறாரா? டு யூ ஹேங் அவுட் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? சுத்தோ போண்டாரா அல்லைங்க அங்கத்தோட போய் டைம் ஸ்பெண்ட் ஆக்குறாரா அல்லையும் பிளான் உண்டா ஒரு ட்ரீம் உண்டா நங்க இங்க நீ சுத்த போகணும்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டு யூ ஷேர் அ லாஃப்டர் ஆர் ஜோக் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? எல்லாம் முதல் ஒட்டி எதே சித்து ஏதே மிசேஜ் வந்து சிரிக்கிறமா ஜோக் ஆக்கிறமா இங்கே என்ன எங்குண்டா அங்கே ஒரு மாஹோல் தச்சு இங்கே என்ன இன்னைக்கு? டு யூ ஷேர் அ மீல் வித் யுவர் சிப்ளிங்ஸ்? எவடையும் போய்த்து தின்னுறாரா அல்ல ஆர்டர் ஆக்கி அவுத்து தச்சு தின்னுறாரா? ஓகே, டு யூ பிளே வித் யுவர் சிப்ளிங்ஸ்? கரெக்ட் அல்ல, மொபைல் ஆவு அவுத்து லாவு எனி கேம் ஐ திக்கு சிம்பிள் ஐ சிம்பிள் கேமும் ஐ திக்கு. Does your siblings share their problems with you? Most important question. Ningala siblings, ningala brother, sister, band, thangala problems ningalda children. Introduction session lor different aitho add aitindi patta. Ellam ond pair solraari unit evadro bandro alle endro position whatever. Best friend entar ond forceful add aak patiro. Subey vanthu. Ortha engu nando sibling, nando brother, nando sister, nando best friend entar senrar. Aaru sonthilla. நண்டோட்ட ஃபோர்ஸ் ஆக்கியார் இன்ட்ரடியூஸ் ஆக்கி நான் ஓடி அதுக்கு ஐ திக்கர் நான் அவட சென்னைங்க சஸ்பென்ஸ் மிஸ் ஆவர் இது ரியாலிட்டி ஐ திக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவரலாம் சிப்ளிங்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவரலாம். ஸோ திஸ் பிரிங்ஸ் மீ டு மை டாபிக். நான் டாபிக் ஐ திக்கரு சிப்ளிங்ஸ் அவர் பிஎஃப்எஃப் பிஎஃப்எஃப் சென்னைங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் ஈ சென்னை இது ஒரு ரியாலிட்டி ஐ திக்கர் அல்லே இது கரண்ட்லி ஆயிண்டுள்ள அவஸ்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலிக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் சேர்ந்து எந்த இங்கே நான் உண்டுள்ளோ நாங்க அனலைஸ் ஆக்கோகுள்ளோ வை எந்த இங்கே நான் உண்டுள்ளோ
ஒரு ரீசன் ஐத்திக்கிற மைண்ட் செட். இது எப்பல் பின்னமா பண்ணுவோம் ஒரு மைண்ட் செட் ஐத்திக்கிற சிறியக்கும்போ ஒரு கிடா வைத்திக்கும்போ அவங்க உம்மா சொன்னதே இல்லை, உம்மா சொன்னது சர்வஸ்வ தீந்து அதராண்டி. அப்புறம் இன்னொரு ஆர் சேர்ந்தீங்க அவங்க கேட்கல, உன் தெல்லு பெல்லி வர பிரைமரி ஸ்கூல் அட்டெண்ட் வர நர்சரி பிரைமரி முதல் நர்சரி அவட உண்டோ டீச்சர் எந்திர சொல்ற அதே ஃபைனல். எந்த தப்பு படிப்பாட்டி நீங்க எத்தனை கரெக்டாக போய் எங்க உமா அவட்டு ஆறு சேர்ந்தவங்க கேட்கல, தெல்லு நெக்ஸ்ட் போண்டா சேஞ்ச் ஆகிய போண்டா டீச்சர்ஸ் ஒப்போசாக்க ஸ்டார்ட் ஆகிற டீச்சர் எதுவும் கேட்கல. ஒரு சர்டன் பீரியடுக்கு எத்துறார் அடோலசன்ஸ் பீரியட் சொல்றா டீனேஜ் டீனேஜ் 13 to 19 ஏஜுக்கு எத்தோம் பைத்திக்கிற அங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தீங்க தீந்த் ஜீமா பின் ஆறு எந்த சொந்தீங்க கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் பல்க ஃபைனல் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இதில் பின் இன்னொரு ஏஜ் பண்ணு அவன் ரியலைஸ் ஆக்குறான் அகெயின் அவன் ஃபேமிலிக்கு அவன் பிரதர்ஸ் அவன் சிஸ்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் டெஃபினெட்லி கொடுக்குறான். பட் ஆ ஏஜ் எப்போ சொல்கிறதை இதுக்கிற கொஸ்டின் ரியலைஸ் எப்போ அவரோ அவன் எத்தனை பேக ரியலைஸ் ஆக்கியா அத்தர கெந்தியம், எத்தனை லேட் ரியலைஸ் ஆக்கியா அத்தரை அவன் லைஃபில் லாஸ் ஆகிக்கிற. லாஸ்ட் செஷன் கேட்டார் அப்பமா மௌத்தாயில் பின்ன ரியலைஸ் ஆகி தந்து காரியம் இல்லைன்ட்டு. அதே போல் தவஸ்தை ஏற்றிக்கிறது. பின்னொரு இதுக்கு இன்னொரு மேஜர் ரீசன் உண்டு, எஸ்பெஷலி இப்போது யூத்துக்கு நாங்கள் கண்டென்ட் கன்சியூம் ஆக்க உள்ள நாங்கள் குறை கண்டென்ட் கன்சியூம் ஆக்க உள்ள ஆன்லைனில் ஆகட்டு ஓடிடியில் ஆகட்டு எந்துமாவட்டு ஆ கண்டென்ட் நாங்களோ மைண்ட் கரெக்டாக உண்டு. நீங்கள் ஸ்மார்ட் உள்ள நீங்க எந்திர பிடி வரும் நான் செல்லுக்கு எந்திர உத்தேசிக்கிற சொல்கிற கண்டென்ட் எந்திர நீங்க பிடி உண்டு. ஈ கண்டென்ட் நாங்களோ கான்செப்டோ சேஞ்ச் ஆக்க உண்டு, ஈ சிப்லிங் சொல்கிற கான்செப்டோ சேஞ்ச் ஆக்க உண்டு, பிரதர் சிஸ்டர் சொல்ற ஃபீலிங் சேஞ்ச் ஆக்க உண்டு. நாங்கள் எங்க படிப்பாட்டிற நாங்களே ஃபித்ரத்தில் நாங்கள் ஃபித்ரத்தில் எங்கன்னுண்டா ஆ கான்செப்டோ இது கரெக்டாக்கி இது சேஞ்ச் ஆக்க உண்டு. ஒக்கா இல்லை இது நீங்க அனலைஸ் ஆக்கிட்டாரோ இல்லை பிடி இல்லை, பட் இப்போ தச்சு இது திங்க் ஆக்க நீங்க பிடி ஆகும். இதை திங்கர் வாய் சொண்டு பட்டு மேஜர் வாய் சொன்னேன். நெக்ஸ்ட் சொல்ற வாட் நெக்ஸ்ட் லைன்ல ஏத்திக்கிற வாட் வாட் சொன்னீங்க இதோட கான்சிக்வன்ஸ் இருந்துரும் இங்க நாங்க ப்ராப்ளம்ஸ் இருந்துரும். ஒரு ப்ராப்ளம் ஐத்திக்கிற சமைக்கல அவுத்துற என்விரான்மெண்ட் சமைக்கல எப்போ அவுத்து போனீங்க கிரிக்கிரி அவுத்து போக இஷ்டமே இல்லை பர்த்தே இக்கோக்கு இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இக்கோமே இஷ்டம் அவுத்துள் போண்டே செல்லும் பெக்காசா போயிங்க சீத ரூம் போய்த்து நாங்கள் அலை நாங்கள் மொபைல் ஐத்து தச்சு நோக்கி வைக்கிறோம் அதுலும் போய்த்து அவட ஃப்ரெண்ட்ஸ் டெம்பிள்க்கு வரும் கரெக்டா. இது இயர் சிச்சுவேஷன் அவரா அவுத்து போண்டா நாங்கள் நாங்கள் மொபைல் பிஸி அங்கே ஃபீல் பண்ண அவுத்து போய் போல ஃபீல் பண்ண ரீசன் எந்த நாங்கள் அந்த என்விரான்மெண்ட் ஆக்கித்தில்ல நாங்கள் அங்கே எந்த என்விரான்மெண்ட் ஆக்கோக்கு கிரியேட் கோசிஷும் ஆக்கித்தில்ல. இது ஒரு கான்சிக்வன்ஸ் ஐத்திக்கிற நாங்கள் அவுத்துள் டைம் ஸ்பெண்ட் ஆக்கோ இஷ்டம் இல்லை யார பார்த்து ஸ்பெண்ட் ஆக்குறோம். செகண்ட் ஒரு கான்சிக்வன்ஸ் மேஜர் கான்சிக்வன்ஸ் இப்போத்தோம் எஸ்பெஷலி லேடிஸ் சிஸ்டர்ஸ் இன்னங்கு அவுத்துரோ பெண் மக்கள் தெரு தப்பி போண்டார் பிகாஸ் பெண் மக்களோ ஃபித்ரத்து அங்கே எப்போலும் கேர் எக்ஸ்பெக்ட் ஆக்குறார் அங்கே ஆறு கேர் ஆக்குறார் அங்கே நோக்குறோம் அங்கே பாரந்து பண்ண அங்களோட சந்தத்தை பல்க்க பண்ணி தங்களை கேர் ஆக்கி அங்கே அதேமே ஈ நாங்கள் ஈ பிஹேவியரில் நாங்கள் ஈ பர்த்தாவில் அவுத்துல் மிஸ் ஆவார் பேரண்ட்ஸ் பிஸி இக்குவார் நாங்கள் சிப்லிங்ஸ் ஆயங்க நாங்கள் இதில் கவனம் கொடுக்காண்டாம்போ இது அவட மிஸ் ஆவார் அவட அங்கே கிட்டில்ல அது வேணே ஒரு பெண்ணுக்கு கேரும் ஒரு ஆணுக்கு சப்போர்ட் ஒரு ஆண் எக்ஸ்பெக்ட் ஆகுற எப்போ சப்போர்ட் அவங்க ஒரு டிசிஷன்ல அவங்க ஏதா எங்க ஒரு ஃபீல்டில் அவங்க சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் ஆகுற அவங்க எப்போ சப்போர்ட் கிட்டல அவனு அப்செட் ஆகுறா அவனு பேரோட மாதிரி தேட போண்டா. சிமிலர்லி பெண் மக்கள் ஆண் மக்கள் அங்க அவுத்துல் கிட்டாண்டாம்போ ஈ கேர் ஈ சப்போர்ட் அங்க பர்த்து தேடுறார் பர்த்தால் பின்ன எத்த ரெடி உண்டு காத்து வைக்கிறார் அங்கள சைடில் தெல்லு கேர் ஃபேக்கை திக்கு ஃபேக்கே அங்கள ஃபாயுதத்துக்கு அங்க கேர் ஆக்குறார் இ பெண் மக்கள் ஊழ்றாரோட மெஜாரிட்டி ஆயித்துள்ளோ ஆயுண்டுள்ளோ இப்போ மெயின் ரீசன் இதே திக்கர் ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் அவுத்துள்ளு அவுத்துற என்விரான்மெண்ட்டில் எப்போ கேர் கிட்டல எப்போ சப்போர்ட் கிட்டல அவன் பர்த்து தேடியோ போண்டா. இது இன்சான்ற ஃபித்ரத் அவன் எந்த பேன் அவடைக்கு அது போண்டே ஒரு மேக்னெட் போல் அட்ராக்ட் ஆகியோ போண்டோ கண்ட்ரோல் ஆக்கி தேக்கோ அவருதல்ல அது நேச்சுரல் ஆயிட்டு பண்ணு. இது ஒரு கான்சிக்வன்ஸ் ஆகி திக்கர் நோயிங்லி அன்னோயிங்லி டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி நாங்கள் ரீசன் ஆயின்ட்டுள்ள அதுக்கு கான்சிக்வன்ஸ் உடைக்கு நிப்பாட்டித்து. நெக்ஸ்ட் ஆகி திக்கர் ஹவு ஹவு சொன்னேங்க எங்கண்ணே எந்திரும் எங்கண்ணே நோ அது கான்சிக்வன்சல் சொன்னேன் எக்ஸ்பிளைன் ஆக்கிய காஸ் எக்ஸ்பிளைன் ஆக்கிய காஸ் அல்ல ஹவு சொல்யூஷன் எந்திரோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்யூஷன் நாங்கள் செல்ஃப் சேஞ்ச் ஆக்குறோமே நாங்கள் ஆட்டிடியூட சேஞ்ச் ஆக்குறோம் நாங்கள் தாட் ப்ரொசஸில் சேஞ்ச் ஆக்குறோம். ஒலிம்பு கொஸ்டின் கேட்டேன் அல்லே செல்ஃப் சேஞ்ச் ஆக்குறீங்கன்னு ஒலிம்பு கொஸ்டின் அது ரெண்டு எத்தனை கொஸ்டின்ஸ் உண்டு அனலைஸ் ஆக்குறோம் ஒரு ஒரு கொஸ்டனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதுக்கு எந்தும் போண்டில்லை
ஒரு சிறிய டைம் போண்டு ஒரு செல்ஃபி. செல்ஃபி எந்த சொன்னபடியா போட்டோ ஆறாம் எடுக்கும்போது போய் நிக்கிறோம். செல்ஃபி ஆ மூமெண்ட்ல பெருசு. நான் போட்டோ எடுக்கிறத ப்ரொமோட் ஆக்குறல்ல, போட்டோ எல்லாரும் எடுத்து உள்ளார். பட் அவுத்துருது அது நாங்கள் பெருசதுல ஒரு செல்ஃபி எடுக்க மொபைல் எடுத்து அவனு ஒன்று ஹுத்து எடுக்கிறோம். அடிக்ட் ஆயிட்டு சொல்றல்ல, அடிக்ட் ஆயும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறா அவுத்துல அது ஒரு அப்பிருசத்தை ஃபீல் எடுக்க வைத்துக்கிற செல்ஃபி. இது இதர் பிஹைண்ட் சைக்காலஜியும் உண்டு. நெக்ஸ்ட் என்றோ தின்னுறது சிம்பிள். அவன் பருத்துற கொம்பரு கொம்ப அந்த அவுத்துல ஒட்டிக்கு தச்சு தின்னுறோம். ஒட்டிக்கு தச்சு தின்னுற பைத்துக்கிற பிரிசப்பாடி யாரோ அவரோ எண்டு தோல் ஒரே டேபிள் ஒரு ஃபேமிலி ஒட்டிக்கு தச்சு தின்னுல பிரிசப்பாடிக்கு இல்லை. நண்டோ யங்கர் சிஸ்டர் சரிய அவளு ஒரு கான்செப்ட் ஆக்கிய சொல்றேன். அவள் எயிட்டா நைன் இயர்ஸ் இருக்கும்போது அவளு ஹுத்தைத்தோர் ஆக்கிய ஒரு கான்செப்ட். ஈச் பிரதி ஒருத்தங்க நாங்க நாலால் நான் பில்லியன் மூணு சிஸ்டர்ஸ் பிரதி ஒரு ஆளுக்கு 10 rupees பட்ஜெட். யாரும் இல்ல 10 rupees பட்ஜெட். அங்க போயிட்டு ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் ஆக்கி வரணும் தின்னுறது மாத்திரா பேரந்து எடுத்த பாருங்கள தின்னுறது எடுத்த பாருங்க. அது இன்னொரு ஆளுக்கு பிடியாவ தீரா சர்ப்ரைஸ் ஆகி தேக்கிற பந்த் டேபிள்ல தேக்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆக்குறா அதுக்கு ஒரு இன்விடேஷன் போல மெல்லாம் பண்டு கையில் சித்திரம் ஆக்கித்து ஒரு 7 o'clock மகரபில் பின்ன பந்த் டேபிள்ல தேக்கிறா அது வீடியோ எல்லாம் ஆக்குறு. லிட்ரலி நீங்க பருத்து போயிட்டு ஒரு ஓகே.

0: வச்சு என்ன காரணியானே கேட்டு நில்லு தெய்வம் ஆண்டு போகும் லகாடி ஆண்டு காரணமா கொஞ்சம் கடலே புள்ளிய போனும் கத்துக்கானு பயிரும் திருப்போன் வரத்தான் போயினி மண்ணாக ஈட்டு போட்டாங்க மாத்தாவ தூவலே கேட்ட ஏறும் வேலை வேலை சொல்லி பார்க்க
1: கண்ணா பாலின லக்கா பப்பு தாங்க உள்ள உள்ளே